சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 39 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சி ஒழிந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு கேகாலை விடஸ்கிருத தோட்டத்தில இருந்து ராமையா நிகழ்ச்சி ஓடிந்திருக்கிறாங்க. மனைவி அரியமாலா, விமல், ராஜேஷ், கமல், சந்தோஷ் மற்றும் கிஷான், புவிசாந்தா மற்றும் அனுஷா, ஜெனிகா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளத்தில் இருந்து சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி கலைச்செல்வி, மகள் மார்களான விதுஷாலினி, கார்த்திகா ஆகியோருக்காகவும் அதே போன்று சுமோ அவர்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை பின்னணி இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பள்ளித்தனிலிருந்து சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வத்தலிருந்து ஐயாக்கள நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. குணசீலன், ஈடன், சீம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிமண செல்வராம் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெளிமணிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை பசறையில் இருந்து ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு தம்பி கிஷான் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக ராஜேஸ்வரன், அப்பா ராஜேஸ்வரன், அம்மா துராபதி, அண்ணாவான கோபி, அதே போல சிவானி ஆகியோர் சேர்ந்து வாழ்வதாக சொல்லியிருக்காங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை கிஷான் அவர்களுக்கு வாசந்த மேஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கிரான் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிஷா வந்திருக்கிறாங்க. ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கலியா கங்கைவதியை சேர்ந்து பிரியதர்ஷினி இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக கணவர் செல்வரட்னம், பிள்ளைகளான லுக்ஷனா, ரித்திக், கந்தவேல், ராதா ஆகியோர் வாழ்த்துவதாக லோகநாதன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் வசந்த மேஃபம் சார்பாக சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை பிரியதர்ஷினி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கெரோலியிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. பட்டுத்திரிலிருந்து கமல்ஹாசன், யசோதா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று என்ன நல்ல பல சுபக்காக ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தர்ணியகுல லோவர் டிவிஷன்ல இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். டிக்கோயா தரவலை மீட்பிரிவிலிருந்து நேசரியிலும் துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், அதே போன்று துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, புஷ்பராணி, அருள்மொழி, அதே போல திருச்செல்வம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ரோவ் சந்திரா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவன் இருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐசகுதிரி, இனிய காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு முருகேஷ் தீகல வட்டவழிந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மத்துக்கம அம்பேதன விஜயராஜ பனிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விதுஷான், இமாஷே, பிரத்விக், சரத்குமார், மெனிஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கின்யா மஃப்ரூர் நகர் நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விடியலை நோக்கி கோவிடம் சேவல் காலை வணக்கம் சொல்லி அவரை கோவில் அரைக்கோவில் சிவானி வந்திருக்கிறாங்க. சிவானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சிவஸ்ரீ தர்மகுலராஜா குருக்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா சேவல் கூவுற மாதிரி கூவுறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சந்தீபலை கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மிதன், சஜிந்தா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆவிசாமலை பேண்ட்ரிக் எஸ்டேட்ல இருந்து குமார் தங்கத்துறை, நித்யவாணி தம்பதிகளின் செல்வ புதல்வி ருகன்யாஷினி தன்னுடைய 23வது பிறந்த நாளை அழுத்தம் தர்கா நகர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவிகளோடு கொண்டாடுகின்றாராம். அவரை வாழ்த்துவதாக அம்மா நித்யவாணி, அப்பா குமார் தங்கதுரை, அக்கா
கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, அண்ணா கோபிஹாசன், மைத்துனர் சுரேஷ்குமார் மற்றும் மாயா மாமி, அதே போன்று சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவதன வாழ்த்துக்களை ருகன்யாஷினிக்காக வாசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புஷ்பராணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினிய அறிவிப்பாளினி சிவானி ஜி, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் பொழியட்டும், புத்தகம் போலுனது தொகுப்புகள் புத்துணர்வினை பொழுதெல்லாம் நல்கட்டும், வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் பிறந்த நாளினை கொண்டாடும் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க எட்டாம்பேட்டையிலிருந்து. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்று கெகல்வழி தோட்டம் தர்ணிகளிலிருந்து ஜீவா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். ருவான் வில்ல சிங்காரவத்தை சேர்ந்த மகேஷ் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெஸ்மிக்காகவும் மகன் தேவினேஷ்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கிறாங்க. மனைவி நசீரா, தம்பி இன்ஷாப், மகன் ஹல்தவ், அதே போன்று கேகேஎஸ் ரோட் விக்னா ஹோட்டல்ல வேலை செய்யும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆய் சிவானேக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நான் கரவலப்பீட்டிலிருந்து மது. இப்போ வத்திருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ப்ரோக்ராம் சூப்பர் அக்கா. ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், யஷ்வின் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் பண சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மலைப்பின் வழிகம் அதே போன்று முகநூல் வழிகம் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 45 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நடத்த ஒழிக்கவிருக்கும் பாடல் இது தூள் திரைப்படத்துக்காக.

தூசி திரைப்படத்துக்காக வித்யாசகன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்கமின் குரலில் வெளிவந்த ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. வசந்த கச்சலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0013 அதே போல 0312 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு சின்னையா மகாதேவன் பகத்தோட்டம் சுமோதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, ஹர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதில் கஸ்கினிலிருந்து சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவழி அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் திருமண நாள், அதே போன்று பிறந்த நாள். ஏனைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மயிலம்பாவடிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இதேவழி சிவமூர்த்தி வந்திருக்கிறாரு, மாத்திருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மகள் வெள்ளிபத்தில் இருக்கக்கூடிய அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஹரிபிரகலாதன் வந்திருக்கிறாங்க. ஹப்புத்தலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். திஸ்ஸ மகாராம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுண்ட் ஜீன் வட்டவலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பசறையிலிருந்து கஜேந்திரன் வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாடல் தெரியணும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு பரத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இதேவழி சந்தோஷமான காலை நேர வணக்கம் கூட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு புதுவெளியிலிருந்து ஃபஸ்மா வந்திருக்கிறாங்க. அதே போல ஆயிஷிவானி, அன்பான காலை நேர வணக்கம். யாழ்ப்பாணம் கோப்பாயிலிருந்து தாரணி, நீண்ட நாட்களுக்கு பிறகு நானும் விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். எங்களுக்கும் நல்ல பாடல் ஒன்று தாங்க. கணவர் ராதாகரின் மகள் அஸ்மிதா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க தாரணி. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெதுமூலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா, சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்டியிலிருந்து பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. காலை வணக்கங்களோடு முருகேசன் சோழிச்சேரி தென்காசிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கெண்டி கலகாலிருந்து ராமச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மதி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலைக்கு உவைதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சதா, ராட்டோ, விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தில்லையடி தியாகராஜா வந்திருக்கிறாங்க. புத்தன் தந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். நாவலம்பட்டியிலிருந்து குமுதர் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. அதே போல கந்தைய திருச்செந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. அதே போல லிங்கம் வந்திருக்கிறாங்க, அதாவது தர்மலிங்கம் வந்திருக்கிறாரு.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:28 முதல் 8:58 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:28 முதல் 2:58 வரை. யமகண்டம் காலை 5:58 முதல் 7:28 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நலம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் வாழ்வு, கன்னி ஓய்வு, துலாம் யோகம், விருச்சிகம் முயற்சி, தனுசு வெற்றி, மகரம்

வணக்கம் கும்பம் அசதி மீனம் உதவி மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் நலம் ரிஷபம் ஏமாற்றம் மிதுனம் பாராட்டு கடகம் நன்மை சிம்மம் வாழ்வு கன்னி ஓய்வு துலாம் யோகம் விருச்சிகம் முயற்சி தனுசு வெற்றி மகரம் ஆக்கம் கும்பம் அசதி மீனம் உதவி இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

ஒளி திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. துருஷகிழந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் நேரம் காலை 6:22 இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு போ எஸ்டேட்ல இருந்து சண்முகநாதர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க அம்மா தெய்வானி. அதே போன்று மதுமிதா, தாரணி, அஸ்மிதா, மீனலோஜனை ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பட்டங்களிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார் தன்னுடைய அன்பு மனைவி சந்தியா மகள் நிரோஷா, வாணி மகள் வாணி, அதே போல மகன் ரிமோக் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இது கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை அன்பான காலை நீர் வணக்கங்களோடு பூனாகலிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவரும் இது கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல ஹெட்டன் போர்டிஸ்ல இருந்து கோபம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கிலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்ரன் வந்திருக்கிறாங்க. கிணிகத்தன கோல்போன் குரு வந்திருக்கிறாரு. அதே போல அட்டாம்பிட்டியா புஷ்பராஜ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி பாடல்களும் சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க. குறிஞ்சக்கிணி அசோத்தின் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொண்டைமான செல்வ சன்னதி சுதன் வந்திருக்கிறாரு. இதில் கண்டி கலகா ராமச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அன்பான காலை நீர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு செல்வராஜ், ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. பனிமலர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வாழைச்சேனிலிருந்து அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமணனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கிறார். அதே போல செந்தியநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தால் அத்தனை அன்புசனங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி ஷிபானி. நன்றி சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையில் வந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலர்களோடு ஆகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வையும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் இர்ஃபான். இதே தினமும் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். தொடர்ந்தும் சிறை கைதிகள் உயிரிழப்பு தொடர்பான தகவல்கள், அதில் அதிகாரிகளுடைய உயிரிழப்பு, இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்தான செய்திகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 உயர்வடைந்திருக்கிறது. இதனிடத்தில் எதிர்க்கட்சி ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்திருக்கிறது. தற்காலிகமாக நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையாக அமைகிறது. இதனிடம் செம்மணி மனித புதைக்குழி விகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக துரைரசா ரவிகரன் முன்னெடுத்திருக்கிற கருத்து குறித்தான தகவல்கள். சிறைச்சாலை கலவரத்துடன் எதிர்க்கட்சிகள் குதூகலத்தில் இருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனிடம் அடுத்த மாதம் எரிபொருள் விலை குறைவடையும் என்பதான கருத்தும் அமைச்சர் பிமலனால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரணிலுக்கான வாகனங்களை பிரித்தானிய அரசே வழங்கியது என்பதாக நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கனுடைய வோல்ஹாம்டன் பல்கலைக்கழக விஜயம் குறித்தான விசாரணைகள் இடம்பெற்ற பொழுது தெரிவிக்கப்பட்டது. அடுத்த வழக்கு தவணை செப்டம்பருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாக அமையப்பெறுகிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்த போகிற செய்தி, நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த அதிகாரிகளின் பொது உடல்களுக்கு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அவர் நேரடியாக சிலத்துக்கு சென்று அந்த அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார் என்பதான தகவல்கள் முக்கிய செய்தியாக பிடித்திருக்கிறது. இதுவரையும் 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதான தகவல் தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு சிறைச்சாலை அதிகாரி நேற்று உயிரிழந்துள்ளதை அடுத்து இந்த மோதலில் உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்திருக்கிறது. அத்தோடு மோதலை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த கைதி ஒருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். கடந்த 6 காலை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் 2 நாளாகவும் தொடர்ந்த மோதலின் போது கைதிகளில் கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் கொழும்பு தேச வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்த சிறை அதிகாரிகள் எண்ணிக்கை 8 தற்போது உயர்வடைந்திருக்கிறது. இதேவேளை இந்த மோதலில் கைதிகள் தரப்பில் 20 பேர் உயிரிழந்திருந்ததோடு இதுவரை உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 28 அதிகரித்திருக்கிறது என்பதான செய்தியும் தரப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் 100 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மோதலை தொடர்ந்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த கைதி ஒருவரும் உடல்நலக்குறைவு காரணமாக காலி கராப்பிட்டிய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவிக்கிறார். அத்தோடு நேற்றைய தினம் காலை நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலை சிரேஷ்ட அதிகாரிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமையன்று ஏற்பட்ட மோதலின் போது கைதிகள் சிறைச்சாலை காவலர்கள் மீது மேற்கொண்ட கடுமையான தாக்குதல் உயிரிழந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பூத உடல்கள் பிரேத பரிசோதனையின் பின்னர் நேற்றைய தினம் காலை புரளியில் உள்ள சிறைச்சாலை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அரசு மரியாதையுடன் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன. சிறை காவலர்களின் பொது உடல்களுக்கு அவர்களது குடும்பத்தாரும் சக உத்தியோகத்தர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். நீர்கொழும்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறை காவலர்களின் பொது உடல்கள் வைக்கப்பட்டு தேசிய கொடி பொருத்தப்பட்ட பள்ளிகளை வாகனங்களிலிருந்து இறக்கிய சக உத்தியோகத்தர்கள் துயருக்கு மத்தியிலும் உயிர்ந்தவர்களுக்கு அரசு மரியாதை அளித்து தமது தோள்களில் தாங்கி வந்திருந்தார்கள். அவ்வாறு கொண்டுவரப்பட்ட சிறை உத்தியோகத்தர்களின் பூத உடல்கள் சிறைச்சாலை தலைமையகத்தில் பரிசோதனை மற்றும் சீர்திருத்த பயிற்சி மையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன. சாஜன் ஆர்பிஆர் சஞ்சீவ, சாஜன் பிஎன்என் தரங்க, சாஜன் டிஎன்ஆர் திலகஸ்ரீ, சிறைச்சாலை அதிகாரி எஸ் எச் ஜி சந்திரவம்ச, சாஜன் டிடபிள்யூ புஷ்பகுமார், சாஜன் எஸ்டிஎஸ் அபயவர்தன மற்றும் சாஜன் இடி தரங்கு ஆகிய அதிகாரிகளே இவ்வாறு இந்த மோதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகள் மாத்திரமல்லாது உயிரிழந்த அதிகாரிகளின் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என அவர்களையும் இழந்து தவிக்கும் இரத்த உறவுகளும் சிறைச்சாலை தலைமையகத்தை சூழ்ந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடமைக்கு சென்றிருந்த தமது அன்பார்ந்தவர்களை மீண்டும் உயிரற்ற உடல்களாக பார்க்க வேண்டிய தருணம் ஏற்படக்கூடும் என கனவிலும் எண்ணவில்லை என்று உயிரிழந்தோரது உறவினர்கள் அழுகுரல்களும் அங்கிருப்போரையும் கண்ணீர் மல்கச் செய்யும் காட்சியாக இருந்தது. பணியிடத்தில் நண்பனாக சகோதரனாக தன் குடும்ப உறவை போல பழகிய சக அதிகாரியின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத சக அதிகாரிகளும் வாய்விட்டு கதறி கண்ணீர் வடித்திருந்தார்கள். பாதுகாப்புத்துறையில் உள்ள ஒவ்வொரு அதிகாரியும் குடும்பத்தாரை விட தமது பணியிடங்களில் உள்ள அதிகாரிகளுடனேயே அதிக காலத்தை செலவிடுகிறார்கள். சீருடை அணிந்து கடமையில் இருப்போரை கம்பீரத்துடன் பார்த்து பழகிய பலருக்கும் நேற்றைய தினம் ஒவ்வொரு அதிகாரியும் வெளிப்படுத்தியிருந்த துயரம் மனதை பிழையும் வகையில் இருந்தது. இந்த நிலையில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் சிறைச்சாலை தலைமையகத்திற்கு வருந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். இதன்போது கண்ணீர் வடித்தபடி ஒரு சில சிறை அதிகாரிகள் காலையில் தங்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திய சக தோழர்கள் மாலையில் சடலமாக கிடப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என மிகுந்த மனவேதனையுடன் அமைச்சரிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு நின்ற அதிகாரி துணிச்சலாக செயற்பட்டிருக்காவிடில் 15 மேற்பட்ட கைதிகள் வெளியில் தப்பியிருப்பார்கள். அவ்வாறு ஒட்டுமொத்த அதிகாரிகளதும் பொதுமக்களதும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அனைவரையும் காப்பாற்றிய அந்த அதிகாரி ஒரு தேசிய வீரன். அவருக்கு அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என சக அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலக பாடநெறிகளையும் கற்று அதற்கு அமையவே கைதிகளை நடத்துவதாகவும் அவர்களுக்கு எவ்வித அமானுஷ்யமான கொடுமைகளும் இழைக்கப்படுவதில்லை என்றும் கைதிகளுக்குள்ளும் மனிதர்களும் மிருகத்தனமானவர்களும் கலந்தே காணப்படுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிறு பிரச்சினையை தான் இவ்வளவு தூரம் வளர்த்துள்ளார்கள். எமக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் முறையான விசேட பயிற்சிகளையும் அதற்கான திட்டங்களையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதை தடுக்க நாம் எதிர்க்கும் தயாராக இருக்கிறோம் எனவும் அதிகாரிகள் அமைச்சரிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் இறுதி அஞ்சலி மரியாதையை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் இறுதிக் கிரியைகளுக்காக அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது உயிரிழந்த அதிகாரிகள் மற்றும் சம்பவம் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்படும் என்றும் விசாரணையின் மீதே நம்பிக்கை வையுங்கள், இது ஒரு சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு மனித படுகொலை, தவறளித்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை வழங்கப்படும் என நீதிமற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருந்தார். தற்போது உயிரிழந்தவர்களுக்கான இறுதி மரியாதை செலுத்துவது அவசியம், ஆகையால் அவர்களது இறுதிக் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து முழுமையான நம்பிக்கை வையுங்கள், இது ஒரு சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு மனித படுகொலை, தவறளித்தவர்கள் யாராக இருந்தாலும் சாட்சி மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களுக்குரிய தண்டனை பெற்று தரப்படும். இந்த விவகாரத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளுக்கோ அல்லது பக்க சார்பான நிலைப்பாடுகளுக்கோ இடமளிக்கப்பட மாட்டாது, பக்க சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன் என்பதான கருத்தினை அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு நேற்றைய தினம் இந்த உறவினர்களிடமும் அதிகாரிகளிடமும் தன்னுடைய நிலைப்பாட்டை பகிர்ந்திருக்கிறார். இந்த தகவல் பிரதானமானதாக இருக்கிறது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சி தரப்பினர் நேற்றைய தினம் கருப்பு பட்டியுடன் சபைக்கு வருகை தந்திருந்ததையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்தில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்த கருத்தையும் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வருகிறது. நீதியமைச்சர் பதவி விலகி ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றில் கோரிக்கை, முன்மாதிரியாக செயற்பட முஜிபுர் எம்பி வலியுறுத்து என்பதாகவும் இந்த தகவல் அமையப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள விசேட குழுவின் முன்னிலையில் சிறைச்சாலைக்கு பொறுப்பான நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதிலளிக்க வேண்டியவர் என்றும் இதனால் அவர் தனது பதவியிலிருந்து விசாரணைகள் முடியும் வரையில் தற்காலிகமாக வேணும் விலக வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழான இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், வாகன சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நேற்றைய தினம் சபையில் இதுபற்றி பேசும்போது சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் இறுதிக்கிரிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நீதியமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தால் இதனை நகத்தால் கிள்ளி எடுத்திருப்போம் என்று அங்கிருந்தவர்கள் அமைச்சரிடம் கூறியதை அவதானிக்க முடிந்ததே. அதாவது நகத்தால் கிள்ளி எடுத்திருக்க வேண்டிய இறுதியில் கோடாரியால் வெட்டும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. யார் இந்த விடயத்தில் தீர்மானங்களை எடுக்க தவறினர், அதனாலேயே இவ்வாறான சம்பவம் நடந்துள்ளது. உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சிறைச்சாலையில் காணப்படும் நெருக்கடிகளுக்காக தீர்வுகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன, ஆனால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதனாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டே அந்த அதிகாரியும் நகத்தால் கிள்ளி இருக்க வேண்டிய விடயம் என்று கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கைதிகள் இருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அன்றைய தினத்தில் மாலை வெளிநாட்டு கைதிகள் 12 வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டது. அப்படி என்றால் அன்றைய தினத்திலேயே வன்முறைகளுடன் தொடர்புடையவர்களையும் மாற்றியிருக்க வேண்டும், ஏன் அதனை செய்யவில்லை? இந்நிலையில் நீதியமைச்சர் பொறுப்பேற்பதாக கூறியிருக்கிறார். அதேபோன்று பொறுப்பு கூறலும் அவசியம். ஜனாதிபதியினால் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னால் சென்று அமைச்சர் சிறைச்சாலை நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் அதனை தடுப்பதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதில் பதிலளிப்பதென்றால் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது, அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். அப்போதே அவர் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் கூறி அதனை உறுதிப்படுத்தி குற்றமற்றவர் என்பதை உறுதி உறுதிப்படுத்த வேண்டும். இதனால் தற்காலிகமாக அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பிலேயே நீங்கள் கதைக்கிறீர்கள். எதிர்கட்சியில் இருந்த போது எவ்வாறு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதன்படி செயற்பட வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு விடயங்களில் விலகி இருக்கிறார்கள். அதேபோல நிதியமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்பதாக முஜீப் எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனரம் ரவுஃப் ஹக்கீம் எம்பியும் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மனித உரிமைகள் நெருக்கடியில் கைதிகளின் உளவியலில் விசேட கவனம் செலுத்த ஹக்கீம் எம்பி வேண்டுகோள் என்பதாக இந்த செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பொது பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது என்றும் அது மட்டுமன்றி மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளும் தோற்றம் பெற்றிருக்கின்றன. எனவே சிறை கைதிகளின் உளவியல் குறித்தும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு சபையில் நேற்றைய தினம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுகுறித்து அவர் கருத்து வெளியிடும் போது இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பொது பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது. எனவே சிறைச்சாலைகள் இவ்வாறான மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. சிறைச்சாலைக்குள் நெரிசல் நிலை காணப்படுகிற நிலையில் கைதிகளின் மத்தியில் பலம் வாய்ந்த ஒரு அணியினர் பிரிதொரு தரப்பினரை பலவந்தமாக கட்டுப்படுத்தும் தன்மை காணப்படுகிறது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மத்தியிலும் ஊழல் மிக்க அதிகாரிகள் இருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் உயிரிழப்புகள் கவலைக்குரியவை. சிறைச்சாலைக்குள் கைதிகள் அவரவரின் மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. வேலிக்கடை சிறைச்சாலையில் எல் சாலையில் முஸ்லிம் மதத்தவர்களுக்கு தொழுகைக்காக வழங்கப்பட்ட அறை தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. சிறையிலும் மத சுதந்திரம் உள்ளது. மகர சிறைச்சாலையில் பழமையான பின்னணியை கொண்டு பள்ளிவாயில் மூடப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு பின்னர் இனவாத அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசல் மூடப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு நிதியமைச்சர் மனம் போன போக்கில் பொறுப்பில்லாமல் பதிலளிக்கிறார். அரசு அதிகாரிகள் எழுதி கொடுப்பதை கிளிப்பிள்ளை போல ஒப்புவிக்கக்கூடாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளும் தோற்றம் பெற்றுள்ளன. எனவே சிறை கைதிகளின் உளவியல் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதான கருத்தினை ரவுஃப் ஹக்கீம் எம்பி நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் அரசாங்கத்தின் தரப்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார். சிறைச்சாலை கலவரத்துடன் எதிர்கட்சிகள் குதூகலத்தில். சபையில் கவலை வெளியிட்டார் அமைச்சர் பிமல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைக்குள் நடந்த மோதலில் 28 பேர் உயிரிழந்துள்ளமை தொடர்பில் எதிர்கட்சிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடம் இது தொடர்பில் அவர் மேலும் சில விடயங்களையும் இது தொடர்பில் வெளிப்படுத்தியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்த மோதல் விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீதியமைச்சர் இந்த மோதல் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தியும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சியினர் மகிழ்வுடன் பேசுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. இதேவேளை ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் எஸ் எம் வரிகார் கூறப்படுகிறார். உண்மையில் இவர் அண்மை காலத்தில் இருந்து பிறந்தாரா என்பது தெரியவில்லை. 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் 2026 ஆண்டு முன்னேற்றம் அடைந்துள்ளது. பொருளாதாரம் விசிறமடைந்துள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் சான்றளித்துள்ளது. இலங்கை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்று உலக வங்கி அறிவித்துள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியினர் மாத்திரம்தான் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுக் கொண்டு திரிகிறார்கள் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார்.
2: උදේ මොකද්ද මේ පටියක් බඳන් හිටියක් අපි දැක්ක සෙට් එකක් අපි අහන්න කැමති අපිත් බඳින්න ඕන කද්ද ඒක නැත්නම් කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ කට්ටිය හිරේන නිසා වෙච්ච දෙයක් නැත්නම් දැන් ගලවලා තින්නේ ඇයි කවුද මේ මේ මනෝරෝගයක් තින්නේ ඔබතුමා ඩොක්ටර් කෙනෙක් නිසා කරුණා කරලා ක්ලිනික් එකක් දාන්න මේ පාර්ලිමේන්තුවේ මේ ලෙඩුන්ට බේත් දෙන්න පව් මේගොල්ල ඔබතුමා දැක්කද අද හර්ෂණ ඇමතුමා මෙතෙන්ට එන්නේ නැත්තේ මට උදේ තුමා කිව්වා මම දැන් නජිත් මන්ත්‍රීතුමාත් ගියාද මන්ද එතෙන්ට මම වටකල ඇමතුමාටත් යන්න කිව්වා අද උදේ උදේ තමයි මරා දමන ලද බන්ධනාගාර නිලධාරීන් රජයේ සේවකයන් බන්ධනාගාර මූලස්ථානට අවසන් ගෞරව සඳහා ගේන්නේ. ඔබතුමා දැක්කන එක බලන් ඉන්න අමාරු. සහෝදර නිලධාරී මහත්මහත්තින් කොච්චරම් ඒගොල්ලන් වේදනාවෙන් හැපෙනවද කියලා. ඒකට අවසන් ගෞරව දක්වන තමයි හර්ෂණ ඇමතුමා ගියේ. දැන් මම කියන්නේ මේ මෙයාගේ මේ කතාව ඒකේ බොඩි ලැන්ග්වේජ් එක තමයි බලන්න ඕනේ. 26ක් මරුණාද පස්සේ මොන පාර්ලිමේන්තුවද කියලා කියන්නේ පුදුම සතුටක්. ඔබතුමා මම කියන්නේ බොඩි ලැන්ග්වේජ් එක බලන්න කියලා. එන්න මේ වගේ කට්ටිය මේ අපිට දෙයියනේ අපි ජනතාව ඉන්නවනේ අපිට සාධාරණ සබුද්ධික විපක්ෂයක් දෙන්න මේ පිස්සෝ ටික අයින් කරලා
3: මද්රව්‍ය ජාවාරමේ හිටපු ගෝඩ් ෆාදර්ස්ලා 30කට වැඩි ගණනාවක් මෙතනට ගෙනල්ලා තියෙනවා
1: நேற்றைய தினம் சபையில் இவ்வாறான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த அதே நேரத்தில் மற்றொரு தகவல் இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. சிறைச்சாலைகளில் மறுசீரமைப்பு அவசியம். சிறை கலவரத்துக்கு வெளிப்படையான விசாரணை கோருகிறது சட்டத்தணிகள் சங்கம் என்பதான செய்தி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவர சம்பவம் தொடர்பில் நம்பகத்தன்மை வாய்ந்த வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவும் பொறுப்புடைய அனைவரையும் சட்டத்தின்படி பொறுப்பு கூறச் செய்யவும் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த சம்பவம் சிறைச்சாலை மற்றும் குற்றவியல் நீதி அமைப்புகளில் அர்த்தமுள்ள நீடித்த மறுசீரமைப்புகளை ஏற்படுத்தும் திருப்பு முறையாக கருத வேண்டும் என இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை தொடர்பாக இலங்கை சட்டத்தினைகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரியவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்கள் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிடுகிறோம். மேலும் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளிலும் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட தரப்புகள் அவசரமாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்களை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்துள்ள அரசின் முடிவை வரவேற்கிறோம். சட்டவிரோத செயல்கள் அல்லது அலட்சியங்கள் இந்த துயரத்துக்கு காரணமாக இருந்தனவா என்பதை தீர்மானிக்க வேண்டும். சிறை நிர்வாகம் பாதுகாப்பு அல்லது கண்காணிப்பில் ஏற்பட்ட தோல்விகளை அடையாளம் காண வேண்டும். மேலும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் அர்த்தமுள்ள நிறுவன மறுசனப்புக்கான பரிந்துரைகளையும் வழங்க வேண்டும். இது இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பிலும் பரந்த குற்றவியல் நீதி நிர்வாக அமைப்பிலும் நீண்டகாலமாக நிலை வரும் கட்டமைப்பு குறைபாடுகளின் வெளிப்பாடாக இருக்கிறது. விளக்கமுறையில் நடைமுறைகளை பரிசீலனை செய்தல், குற்றவியல் வழக்குகளை தாமதமின்றி முடித்தல், பொருத்தமான சந்தர்ப்பங்களில் பிணை வளங்களை விரிவுபடுத்தல், சிறைவாசத்துக்கு மாற்றான தண்டனை அதிகம் பயன்படுத்துதல், மறுவாழ்வு திட்டங்களை வலுப்படுத்துதல், சிறைச்சாலை கட்டமைப்பை மேம்படுத்துதல், போதுமான பணியாளர்களை நியமித்தல் மற்றும் நவீன சிறை நிர்வாக முறைகளை அறிமுகப்படுத்துதல் ஆகிய விரிவான மறுசிறப்புகள் அவசியமாகின்றன. எனவே நம்பகத்தன்மை வாய்ந்த வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவும் பொறுப்புடைய அனைவரையும் சட்டத்தின்படி பொறுப்புக்கூறச் செய்யவும் இந்த துயரத்தை இலங்கையின் சிறைச்சாலை மற்றும் குற்றவியல் நீதி அமைப்புகளில் அர்த்தமுள்ள நீடித்த மறுசிறப்புகளை ஏற்படுத்தும் திருப்பு முனையாக கருதவும் வலியுறுத்துகிறோம் என்பதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே நேரம் சிறைச்சாலை சம்பவம் இலங்கைக்கு ஆதரவு வழங்க ஐநா தயார் என்பதான மற்றொரு தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதுவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருப்பதோடு ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த துயர சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் உயிரிழந்த ஏழு சிறை அதிகாரிகளின் பூது உடல்களுக்கு நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான ஒரு அறிவித்தல் வெளியாகி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐக்கிய நாடுகள் சபை இந்த சம்பவம் தொடர்பில் கூடுதல் கவனத்தோடு இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிடுகிறது. சிறை அதிகாரிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வதில் சவாலான மற்றும் கடினமான கடமைகளை மேற்கொள்கிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ள அந்த அறிக்கை அவர்களின் இழப்பு ஆழமாக உணரப்படுவதாகவும் கூறியுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கைதிகள் அரசின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் இருந்தவர்கள் என்பதால் சிறைச்சாலை அமைப்புகளில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள கைதிகள் ஆகிய இரு தரப்பினருமே கூடுதல் பாதுகாப்பு குறித்துடையவர்கள் என்றும் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை பொறுப்பாகும் என்றும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையின் சிறைச்சாலை அமைப்புகள் தொடர்ச்சியாக முதலீடுகளை மேற்கொள்வதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர் சிறைச்சாலைகளில் காணப்படும் அதிகளவிலான நெருக்கடி, காலாவதியான நடைமுறைகள் மற்றும் தடுப்பு காவல் நிலையங்களில் உள்ள வசதி குறைபாடுகள் ஆகியவை இலங்கையிலும் உலகளவிலும் உள்ள சிறைச்சாலை அமைப்புகளில் காணப்படும் பெரும் சவால்களாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக சுயாதீன குழு ஒன்று நிறுவப்பட்டதை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டுவதோடு அக்குழுவினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வதுவிட ஒருங்கிணைப்பாளர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். சிறைச்சாலை பாதுகாப்பை வலுப்படுத்துதல், தடுப்பு காவல் வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சிறைச்சாலை ஊழியர்களின் நலனை உயர்த்துதல் ஆகியவற்றுக்காக தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட தொடர்ச்சியான ஆதரவை இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இதுநேரம் நேற்றைய தினம் சபையில் இடம்பெற்ற மற்றும் ஒரு சம்பவம் குறித்தான தகவல் பற்றி நாங்கள் பார்க்கலாம். சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் சஜித் கேள்வி எழுப்ப சபையில் அனுமதி மறுப்பு என்பதான தகவலாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் குறித்து நிலையர் கட்டளைகளின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கேட்கவிருந்த கேள்விகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சபாநாயகரின் கவனத்திற்கு இது தொடர்பில் கொண்டு வந்திருந்தார் என்பதாகவும் இந்த தகவல் இவ்வாறு கூறியிருக்கிறது. நிலையற்கட்டளை 27(2) கீழ் சபாநாயகரினால் ஒழுங்கற்றது என தீர்மானிக்கப்படும் ஏதேனும் ஒரு கேள்வியை தவிர பொதுச்செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டு கிடைக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து முழுமையாக 7 நாட்கள் நிறைவடைவதற்கு முன்னர் வராத ஒரு நாளில் பதிலளிப்பதற்காக பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை கேள்விகளின் இறுதியில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு முறையாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சித் தலைவரால் கேட்கப்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 2026 ஜூலை 8ஆம் தேதியான இன்றைய தினம் இந்நாள் சமர்ப்பிக்கப்படவிருந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதி தொடர்பான கேள்வியை சமர்ப்பித்த போதிலும் அவற்றை சபையில் முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த மோதலுக்கான காரணத்தை அரசாங்கம் வெளிப்படுத்தி இருந்தால் அக்காரணம் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு புலிஸ் விசேட அதிரடிப்படையினரை தலையீடு செய்ய உத்தரவிட்ட தரப்பு அந்த உத்தரவை வழங்குவதற்கு இருந்த சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் மற்றும் இந்த உத்தரவுகள் சரியான நேரத்தில் வழங்கப்பட்டதா என்பதுடன் இந்த சம்பவத்தால் இன்றைய தினம் வரை பதிவாகியுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் குறித்தும் இது தொடர்பில் சுயாதீனமான நிலையிலான விசாரணை நடத்தி அதன் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார்களா என்று அறிந்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது என்பதாகவும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதனை நம்ம மற்றும் ஒரு தகவல், இழிவான செயல்களில் ஈடுபடுவதால் அர்ச்சனாவை விட்டு விலகிய கஜேந்திரகுமார் என்பதான மற்றும் ஒரு செய்தி தரப்படுகிறது. நேற்றைய தினம் அர்ச்சனா எம்பி நேற்று முன்தினம் ஒரு கருத்தினை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நேரத்தில் இப்போது மற்றும் ஒரு தகவலை இவ்வாறு வெளியாகிறது. பாராளுமன்ற ஆசன வரிசைகளில் தனது ஆசனத்தை மாற்றுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விடுத்த கோரிக்கை அடுத்து அவரது ஆசனம் இடமாற்றப்பட்டிருக்கிறது. இதன்படி எதிர்க்கட்சி பக்கத்தில் நான்காவது நிலையில் அவர் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதான செய்தி. அதாவது நான்காவது வரிசையில் முதல் இடத்தில் மூன்றாவது இடத்தில் இருந்த கஜேந்திரகுமார் எம்பியின் ஆசனம் அந்த வரிசையின் முதலாவது இடத்துக்கு இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அடுத்ததாக யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனின் ஆசனம் அமைந்திருந்தது. ஆனால் அர்ச்சனா ராமநாதனுக்கு அருகிலுள்ள தனது ஆசனத்தை அரசியல் கட்சி மற்றும் சிரேஷ்டத்துவம் அடிப்படையில் வேறு இடத்துக்கு மாற்றுமாறு கஜேந்திரகுமார் எம்பி சபாநாயகர் கிழித்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். பாராளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதா பொதுவெளியிலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் சமூக இடங்களிலும் என்னை தொடர்ந்து அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்து இழிவான சொற்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அண்மை காலத்தில் அவரது இந்த நடத்தை மிகவும் மோசமடைந்துள்ளதால் பாராளுமன்ற சபைக்குள் அவர் எனக்கு அருகில் அமர்ந்திருப்பது எனது கவனத்தை சிதறப்படுவதோடு அவ்வாறு அமர்ந்திருப்பது சாத்தியமற்றதொன்றாக மாறியிருக்கிறது. குறித்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு பின்னரே ஆசனங்கள் வழங்கப்படுவது வழக்கம். இருப்பினும் வழமையான நடைமுறைக்கு மாறாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இடையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் அமர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பின்னால் அமர வைக்கும் வலிமையான நடைமுறையின்படி குறித்த பாராளுமன்ற உறுப்பினரை எனக்கு அருகிலிருந்து மாற்றி இடதுபுறமாக நகர்த்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என கஜேந்திரகுமார் எம்பி எழுத்து மூலம் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கைக்கமையை எதிர்க்கட்சி பக்கத்தில் நான்காவது நிறையில் முதல் வரிசையில் முதலாவது இடத்துக்கு அவரின் ஆசனம் மாற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் கஜேந்திரகுமார் எம்பிக்கு அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆசனமும் அடுத்ததாக தொழில் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் ஆசனமும் மாற்ற என அர்ச்சனா ராமநாதன் ஆசனம் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே இருக்கிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சபையில் அர்ச்சனாவுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையில் காணப்படுகிற முரண்பாடுகளை எடுத்து தன்னுடைய ஆசனத்தை மாற்றுவதற்கு அவர் விடுத்திருக்கிற கோரிக்கையை மையப்படுத்திய செய்தியாக நாங்கள் அவதானிக்கிறோம். இதனிடம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்த போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறதையும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த சிறார்களுக்கு புதிய வரையறை விதிமுறைகள் குறித்து ஆராய்வதாக கூறுகிறார் பிரதமர் என்பதான செய்தியாக இதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடை செய்தல் அல்லது வரையறுத்தல் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இவ்வாறு பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கப்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகரணா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் சமூக வலைதளங்களில் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கோ அல்லது வரையறை விதிப்பதற்கோ அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில் நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பில் விசேட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 750 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளன. இதற்கமே எதிர்வரும் காலப்பகுதியில் ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் கல்வி முறை மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்படும். சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய சைபர் பாதுகாப்பு மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பில் விசேட செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலணி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமது கடமைகளை முன்னெடுக்க உள்ளது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது பிரதமர் முன்வைத்திருக்கிற முக்கியமான கருத்தாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மிக முக்கியமாக நேற்றைய தினம் பேசப்படுவதுடன் தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைக்குழி குறித்தான விடயம், செம்மணி புதைக்குழி தொடர்பில் சந்திரிகாவிடம் உடன் விசாரணை நடத்தவும் என்பதான தகவல். வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரனால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமார் துங்க சோமரத்ன ராஜபக்சேவிடம் கேட்டுக் கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடமும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரன் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி அமைய பெறுகிறது. இது தொடர்பில் நாங்கள் மேலதிய தகவல்களை அவதானிக்கும் போது, பிரதானமாக பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் பொழுது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகள் வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரகுமார் துங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை மரதண்டை கைத்தியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சே வெளிப்படுத்துகிறார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரகுமார் துங்கவே அனுப்பி வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவிக்கிறார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் எதையேனும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சோமரத்ன ராஜபக்சே வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரகுமார் துங்கவும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், நானும் செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கிறோம். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த உயர் சபையின் ஊடாக கேட்டுக் கொள்வதாக ரவிகரன் எம்பியும் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சூத்திரதாரியை காட்டுமா 600 பக்க ஆவணங்கள் சலையின் சட்டத்தண்ணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறதையும், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை தாக்கல் செய்துள்ள ரிட்மனுடன் தொடர்புடைய 600 பக்கங்களுக்கும் மேற்பட்ட முக்கியமான மேலதிக ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை அவரது சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தற்போது உடல்நலக் குறைவால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரின் மனு எதிர்வரும் நாட்களில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஜூலை 10 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிற நிலையில் தான் இந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய ஆவணங்களின் மூலம் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகள் மற்றும் அக்காலகட்டத்தில் சிஐடி மூத்த அதிகாரிகள் செயற்பட்ட விதம் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல ரகசிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுரேசலையின் சட்டத்தினைகள் கூறும்போது நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் முக்கிய சாட்சிகள் வழங்கிய பல சத்தியப்பிரமாணங்கள் இந்த 600 பக்க ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. மூலம் தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதோடு, அப்போது சிஐடியில் பணியாற்றிய சில மூத்த அதிகாரிகள் விசாரணைகளை திட்டமிட்டு புறக்கணித்தும் கடமையில் பாரி அலட்சியம் காட்டியதும் உறுதிப்படுத்தப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வழங்கிய விசேட சாட்சியமும் இந்த ஆவணங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி சுயாதீனமாக நடைபெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய நிலையில், தற்போதைய அரசியல் மற்றும் சமூக சூழலில் அந்த சுயாதீன கொள்கை முற்றிலும் சீர்குலை மனுதாரா சுரேஷலை நீதிமன்றத்தில் வாதிட்டிருக்கிறது. சுரேஷலை தாக்கல் செய்துள்ள இந்த சட்ட நடவடிக்கை தனிப்பட்ட மனுவாக மட்டுமல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாறியிருக்கிறது. இந்த வழக்கில் தலையீடு செய்து கருத்து முன்வைக்க பல சிவில் அமைப்புகள், தேச அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்து அனுமதி கோரியிருக்கிறார்கள். அகில இலங்கை பௌத்த மகா சங்க சம்பரிடம் உலகளாவிய இலங்கை மன்றம் தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளும், திமுலாகல கங்குடவில கலனி மாலபி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல பௌத்த தேர்களும் வழக்கில் தலையீடு செய்ய அனுமதி கோரியிருக்கிறார். இந்த ரிட் மனு ஜூலை 10 தேதி வெள்ளிக்கிழமை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பிரதான மனுவுடன் இந்த அனைத்து தேசிய அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட உபமனுக்களையும் நீதிமன்றம் பரிசீலிக்க இருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தொடர்ந்து செல்கிறதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே பல்வேறு சம்பவங்கள் குறித்தான விடயமாக இது அமையப்பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கு விசாரணை குறித்தான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ரணிலுக்கான வாகனங்களை பிரித்தானிய அரசை வழங்கியது. ரணில் தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணங்கள் குறித்து விசாரணை செய்ய கோரிக்கை வழக்கு செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சிராலசமன் ஏக்கநாயக் ஆகியோர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமாதிரி நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இந்த வழக்கை செப்டம்பர் மாதம் 30 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2023 ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக தனிப்பட்ட விஜயத்தின் போது 166 லட்சத்துக்கும் அதிகமான அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சமன் ஏக்கநாயக் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழக்கு நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் பசா நமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்து அதன் ஆவணங்கள் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளையில் சட்டமாதிபரின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு அவகாசம் வழங்குமாறு அரசு தரப்பு சட்டத்தரணியினால் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை வாகனங்களுக்காகவே செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் தனது கட்சிக்காரருக்கு பிரித்தானிய அரசாங்கமே வாகனங்களை வழங்கியதாக கூறியவர் அது தொடர்பான ஆவணங்களை அரசத்தரணியிடம் ஒப்படைத்து இதுகுறித்து விசாரணை நடத்துமாறும் கூறியிருந்தார். இது தொடர்பில் இருதரப்பின் விளக்கங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சட்டமாதிபர நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக அது தொடர்பான வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. எனவே ரணில் பயன்படுத்திய வாகனங்களை பிரித்தானிய அரசு தான் வழங்கியது என்பதை அவரது ஒரு சட்டத்தரணிகள் இவ்வாறு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குற்றப்புறாணை வித்தினைகள் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதன் கோப்புகள் சட்டமாதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் முன்னிலையான ஸ்ரீ சரதரப்பு சட்டத்தரணி சமதரி பி எஸ் என இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்து கோப்புகள் சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் சட்டமாதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதற்காக ஒரு திகதியை குறிப்பிடுமாறு கோரிக்கை விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சரதரணி அனுஜ பிரேமரத்ன இந்த வழக்கு அடிப்படையாக அமைந்த மொத்த தொகையில் பாதியளவு தொகை வாகனங்களுக்காகவே செல்லப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் சேவை பெறுநருக்கு அந்த வாகனங்களை பிரித்தானிய அரசாங்கமே வழங்கியிருந்தது என்பதாக அவர் கூறுகிறார். இது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் பின்பற்றிய நடைமுறைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை அரசு சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த ஜனாதிபதி சரதரணி இதுகுறித்தும் ஒரு விசாரணையை முன்னெடுக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கு விசாரணை இதுவரை செப்டம்பர் 30 தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டிருப்பதோடு அன்றைய தினம் சட்டமாதிரி நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பாடலிருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற மற்றும் ஒரு தகவல், இரட்டை கொலை வழக்கில் 8 பேருக்கு மரண தண்டனை கொழும்பு நீதிமன்றம் விதித்தது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இரட்டை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 8 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணைகளின் முடிவிலேயே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல இந்த தீர்ப்பினை இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் 7 பேர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததோடு மற்றொரு பிரதிவாதி ஆஜராகாத நிலையிலும் வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து தீர்ப்பை வழங்க நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. 1997 செப்டம்பர் 21 தேதி அல்லது அதற்கு அண்மித்த தினத்தில் கொழும்பு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஹேவா படகுடகே குசுமாவதி மற்றும் வேலாயுதம் உதயகுமார் ஆகியோரின் கொலை மற்றும் மேலும் சிலருக்கு காயம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததே. தனிப்பட்ட முரண்பாடு முற்றுமையே இந்த குற்றச்சலுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. கமி அவர்களுக்கான மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதான செய்தி வெளியாகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். கல்முனை உப பிரதேச செயலக வழக்கு விசாரணை செப்டம்பர் 7 தேதிக்கு ஒத்திவைப்பு, சுமந்திரன் விரிவான வாதம் என்பதான ஒரு தகவலையும் தினக்குரல் பத்திரிகை தருகிறது. கல்முனை உப பிரதேச செயலக விவகாரம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு வழக்கு நேற்று புதன்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் இந்த வழக்குடன் தொடர்புடைய மேலும் இரு மனுக்களும் அதே அமர்வில் நீதிமன்றத்தில் முன்னெடுத்துக் கொள்ளப்பட்டன. வழக்கு விசாரணையின் போது தவராசா கலையரசன் சார்பில் ஜனாப் சரதனி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகி கல்முனை உப பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவது தொடர்பான சட்டம் மற்றும் நிர்வாக அம்சங்களை விளக்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக விரிவான சட்டவாதங்களை முன்வைத்தார். அதேவேளை இடையெட்டு எதிர்மனதாரர்களாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எச் எம் எம் எம் ஹரிஸ் மற்றும் கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் ஏ கலீல் ரஹ்மான் ஆகியோரின் சார்பில் ஜனாபி சரதனி ஃபைசர் முஸ்தபா மற்றும் சரதனி சஞ்சீவ ஜெயவர்தன் ஆகியோர் அடங்கிய சட்டத்தணிகள் குழு ஆஜராகி இருந்தார்கள். மேலும் சமூக செயற்பாட்டாளர்களான முபாரிஸ் எம் ஹனிஃபா மற்றும் ஏ எம் நசீர் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள தொடர்புடைய வழக்குகளும் இன்று மேற்பூட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இடையீட்டு மனுதாரர்களின் சட்டவாதங்களும் ஏனைய தொடர்புடைய வழக்குகளும் மேலதிக விசாரணைகளும் பின்னர் தொடரப்பட உள்ள நிலையில் வழக்கை 2026 செப்டம்பர் 7 தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. அன்றைய தினம் இடையீட்டு மனுதாரர்கள் சார்பிலான சட்டவாதங்களும் தொடர்புடைய வழக்குகளின் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு அமையப்படுகிறது. கிராண்ட் பாஸ் லொகனோனாவின் 5.7 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் என்பதான செய்தியையும் திருக்குறள் பத்திரிகை கொண்டு வருகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவர சொத்துக்கள் விசாரணை பிரிவு அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5.7 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கியிருக்கிறார்கள். சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரராகவும் அந்த சொத்துக்களின் உரிமையாளராகவும் கருதப்படும் கிராண்ட் பாஸ் லொகனோனா என அறியப்படும் முகமது ஃபௌசி ஹிதாயா ஏற்கனவே அந்த சொத்துக்களை கைவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பணத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்டது என கண்டறியப்பட்ட 5.7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 2 சொத்துக்களை 7 நாட்களுக்கு முடக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போலீஸ் தலைமை ஆய்வாளருக்கு வந்த புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் உஸ்வெட்டகையாவைச் சேர்ந்த முகமது போஸ் ஹிதாயாவும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெற்ற பணத்தை பயன்படுத்தி சொத்துக்களையும் உடைமைகளையும் வாங்கியது தெரியவந்திருக்கிறது என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி 2011 சட்டம் எண் 40 திருத்தப்பட்ட 2006 பணமோசடி தடுப்புச் சட்டம் எண் 5 கீழ் விசாரணைகள் தொடங்கப்பட்டு வெளிசர நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது வத்தலை பிரதேச செயலகப் பிரிவின் உஸ்வெட்டகையாவ புபுதிகம பகுதியில் சுமார் 20 பேச்சஸ் நிலத்தில் கட்டப்பட்ட சுமார் 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 மாடி வீடும் வத்தலை பிரதேச செயலக பிரிவின் நுகாபே பகுதியில் சுமார் 9.5 பேச்சஸ் நிலத்தில் அமைந்துள்ள ஒரு வீடும் அக்கடையும் சட்டவிரோத வருமானத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்டுள்ளன என்பது தெரியவந்துள்ளது என போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை 2வது சொந்தின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் 7 மில்லியன் என்றும் கூறப்படுகிறது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 7(1)படி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஜனக வித்தானகே இந்த சொத்து தொடர்பாக 7 நாள் இடைநீக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதற்கிடையில் சந்தையிடவர்கள் தற்போது அப்பகுதியை விட்டு சென்று விட்டதாகவும் போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக இவை அமையப்பட்டிருக்கின்றன. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. ஏஐயால் புதிய ஆபத்து, இலங்கை பயனர்களுக்கு எச்சரிக்கை என்பதான செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிறது. இலங்கையின் பேஸ்புக்கில் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட போலி பெண் சுயவிவரங்களை பயன்படுத்தி பயனர்களை மோசடி மற்றும் ஆபாச உரையாடல்களில் சிக்க வைக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை மையப்படுத்திய ஒரு செய்தியாக இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில்
புகழ்பெற்ற ஒரு மூத்த ஆராய்ச்சியாளரும் டிஜிட்டல் ஊடகவியாளரும் மனித உரிமை ஆர்வலருமான கலாநிதி சஞ்சனா ஹாத்தோட்டுவை இது தொடர்பில் எச்சரித்திருக்கிறார். போலியான பெண் அடையாளங்களை பயன்படுத்தி பயனர்களை வயது வந்தோருக்கான சேவைகள், சூதாட்ட தளங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி விளம்பரங்களுக்கு திசை திருப்புவதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கணக்குகள் ஒரே மாதிரியான பதிவுகளை பகிர்ந்து ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன. இவை பெரும்பாலும் தனிமை அல்லது துணை தேடும் பெண்களாக சித்தரிக்கப்பட்டு பயனர்களை வாட்ஸ்அப் போன்ற தனிப்பட்ட உரையாடல் தளங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன. இந்த சுயவிவரங்கள் அனைத்தும் போலியானவை என்பதால் பயனர்கள் தாங்கள் உரையாடுவது உண்மையானவருடனா அல்லது செயற்கை நுண்ணறிவுடன் தானா என்பதை கண்டறிவது கடினமாக உள்ளது. முன்பின் தெரியாத நபர்களுடன் தனிப்பட்ட உரையாடல்களை தவிர்க்குமாறும் அவர்கள் பகிரும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்கமைய மோசடிகளை தடுக்க பேஸ்புக் நிறுவனம் தனது பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை விதிகளை வலுப்படுத்த வேண்டும் என இந்த ஆய்வு இவ்வாறு பரிந்துரைக்கிறது என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே AI பயன்படுத்தி பேஸ்புக்கினூடாக மோசடியான சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை வெளிப்படுத்துகிற செய்தியாக இது அமையப்பெற்றிருக்கிறது. இதே நேரம் மற்றொரு தகவல், கருணா, டக்ளஸ், சுமந்திரன் உட்பட 454 பேருக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு என்பதான ஒரு செய்தி அமையப்பெறுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் போலீஸ் மாதிபர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், பல விகாரிகளில் தலைமை விகாராதிபதிகள், ஒரு ஆயர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் ஒருவரின் மனைவி உட்பட 454 பேருக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதான செய்தி. எனவே இது பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற தகவலாக நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்தி ஜெயவர்தன எழுப்பிய வாய்மூலக் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் அனுராதபுரம், கொழும்பு, கண்டி போன்ற பகுதியில் உள்ள விகாரிகளின் தலைமை விகாராதிபதிகள் மற்றும் கண்டியின் கத்தோலிக் ஆயர் ஆகியோருக்கும் இவ்வாறு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசின் மனைவியான முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஹேமா பிரேமதாச, முன்னாள் போலீஸ் மாதிபர்களான பூஜி ஜெயசுந்தர, தேசபந்து தென்னகோன், இங்கே இளங்ககோன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விநாயகமூர்த்தி முரளிதரன், டக்ளஸ் தேவானந்தா, சரத் பொன்சேகா, எம்ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆவணம் வெளிப்படுத்தியுள்ளது. அத்துடன் சென்ட்ரல் பினான்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர் ஒருவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களான ருவன் விஜயவீர, WHM தர்மசேன, அஜித் சாந்த பிரியதர்சன, ஹெரங்க சுபாஷிங்க, சரத்குமார் ஆகியோருடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுபண்டாரவுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை அமைச்சர்கள், மகாநாயக்க திரைகள், ராஜேந்திரிகள், உயர்நீதிமன்ற, மேல்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், நீதிவான்கள் மற்றும் சில ஓய்வு பெற்ற நீதித்துறை அதிகாரிகளுக்கு மேலதிகமாகவே இவர்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அச்சுறுத்தல் மதிப்பீடுகள் அடிப்படையில் இந்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று முன்தினம் இவ்வாறு சபையில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எரிபொருள் விலை குறையும், பஸ் கட்டணமும்

பாராட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பில் அவர் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும்போது, அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பஸ்களுக்கு ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கி வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்ட போது பஸ் உரிமையாளர்கள் தமக்கு கால அவகாசம் கூறினார்கள். அதற்கமைவாகவே 2 முறை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது. ஆகவே செப்டம்பர் மாதம் 18 தேதி பஸ்களுக்கு ஆசனப்பட்டிகள் பொருத்தாமல் 17 தேதிக்கு முன்னர் அந்த பணிகளை முன்னெடுக்குமாறு பஸ் உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம். தண்டப்பணம் மறுவிட்டு அரசு வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துக்காக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முடிக்கவில்லை. பொதுமக்களின் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டாகவே இந்த தீர்மானத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மத்திகளுக்கு மோதலை தொடர்ந்து எரிபொருள் விலை உயர்வடைந்தது. தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைவாக 12 யோசனைகளை முன்வைத்து இந்த மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணம் 12% அதிகரிக்கப்பட்டது. பஸ் கட்டண அதிகரிப்பால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை எதிர்வரும் மாதம் குறைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து பஸ் கட்டணமும் குறைக்கப்படும் என்பதாக அமைச்சர் பிமல் இவ்வாறு சபையில் கூறினாலும், ஈரானுடனான போர் நிறுத்தம் முறிந்தது என்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிற விவகாரம் மேலும் பிரச்சினைகளை வரும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேறுகிறது என்னும் அவர்கள் பொய்யர்கள், அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக இவ்வாறு விமர்சித்து பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் எரிபொருள் விலை குறையும், அதே நேரத்தில் எரிவாயு விலை குறையும் என்றே மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் ஈரான் அமெரிக்க யுத்தம் சூடுபிடித்திருக்கிறது. இது முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதை இந்த தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. அந்த வகையில் துருக்கியினுடைய அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ அமைப்பின் வருடாந்த உச்சி மாநாட்டினிடையே நேட்டோ செயலாளர் நாயகம் மார்க் ரூட்டோவுடன் இணைந்து டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்னை பொறுத்தவரை நிறைவேற்றது. ஈரான் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் சில நிபந்தனைகளை ஒப்புக் கொள்கிறார்கள், பின்னர் பொதுவெளியில் அவற்றையும் மறுக்கிறார்கள். இனி நேர்மையான முறையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என நான் நம்பவில்லை. அவர்கள் பொய்யர்கள். ஈரானுடனான பேச்சுவார்த்தை அமெரிக்கா தரப்பு தொடர்ந்து நடத்தலாம், ஆனால் அது நேரத்தை உன்னடிக்கும் செயல் என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் பொய்யர்கள், ஏமாற்றுக்கார மனநிலை சரியில்லாதவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஹோமஸ் நீரிணையில் பயணித்த 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானின் வான் பாதுகாப்பு முறைகள், ஈரான் வான் பாதுகாப்பு முறைமைகள், ராடார் தளங்கள், புரட்சிகர காவல் கப்பல்கள் உட்பட 80 மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை அமெரிக்க படைகள் தாக்கியிருந்தன. மேலும் ஈரான் எண்ணெய் விற்பனையை செய்வதற்கான அனுமதியும் அமெரிக்கா ரத்து செய்தது. அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை தொடங்கியதே. மீண்டும் தொடங்கியிருக்கும் இந்த மோதல் மேலும் விரிவடைந்து மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர வழிவகுக்குமோ என்ற அச்சத்தையும் இது அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. மலையக அபிவிருத்திகளின் சமகால முன்னேற்றங்கள், பிரதியமைச்சருடன் ராதாகிருஷ்ணன் எம்பி பேச்சு என்பதான செய்தி. எனவே முன்னாள் அமைச்சர், அதே சாஜாங் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். எனவே தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கிற பிரதியமைச்சரோடு இணைந்து மலையக முன்னேற்றத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதே முன்மாதிரியான ஒரு விடயம்தான். எனவே மலையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் சமகால நிலைமைகளை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல் பிரதியமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது என்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. எப்படியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. புதன்கிழமை இடம்பெற்ற மலைக பகுதிகளில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சமூக பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தப்பட்டு இவற்றை தீர்ப்பதற்கான வழிவுகளும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டிருக்கிறது. மலைக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் முன்னெடுத்து வரும் அபிவிருத்தி வேலை திட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பாராட்டியதோடு தொடர்ந்தும் இந்த பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். மக்களின் அடிப்படை தேவைகள், உட்கட்ட வசதிகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாடுகளுக்கு முதலிடம் அளிப்பதிலேயே முன்னேற்றங்கள் தங்கியுள்ளதாக பாராளுமன்ற ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், மலைக மக்களின் முன்னேற்றமே தமது முதன்மையான இலக்கே. மக்களின் தேவைகளை அடையாளம் கண்டு அதற்கேற்ப அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதான கருத்தினை அவரும் முன்வைத்து பேசியிருக்க தொடர்பான புகைப்படத்துடன் கூடிய தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தரம் 1 மாணவர்களை அனுமதித்தல், வசிப்பிடத்தை உறுதிப்படுத்துவதில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு, அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய சுற்றறிக்கை என்பதாக கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அரசாங்க பாடசாலைகளில் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிக்கும் போது வசிப்பிடத்தை உறுதிப்படுத்துவதில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவே பிரதமர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். கல்வியாண்டு 2021 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டமைக்கப்பட்ட புள்ளிவரங்கள் அடங்கிய சுற்றறிக்கை

என்றும் அவர் தெரிவிக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பிரதமரிடத்திலான கேள்வி வேளையின் போதே ஐக்கிய மக்கள் எம்பி ஹரிசன ராஜகிரணா எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். பிரதமர் தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் நிறைவடைவதற்குள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைவாக பல நிறுவனங்களின் பங்களிப்புடன் பன்முகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை ஸ்தாபித்துள்ளது. இந்த பொறிமுறையின் கீழ் வாழ்வாக்கு கை கொடுக்கும் திட்டத்தின் மூலம் அனாதரவான சிறுவர்களுக்காக வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அல்லது கொள்வனவு செய்வதற்கு 2 மில்லியன் ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் பெற்றோரை இழந்த அனாதை சிறுவர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படுகிறது. மேலும் பிறப்புச் சான்றிதழ்கள் இல்லாத சிறுவர்களுக்கு அவற்றை வழங்குதல், பாடசாலை நேரத்தின் பின்னர் பாதுகாப்பற்ற நிலைக்குள்ளாகும் சிறுவர்களுக்காக ரத்மலானி பிரதேசத்தை மையமாக கொண்டு செனஹச என்ற பெயரில் முன்னோடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துதல், உடல் ரீதியான தன்னடைகளை தடுப்பதற்கான சட்டங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் 2029 தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இவ்வாறு பிரதமர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அத்துடன் சிறுவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் சாட்சியம் அளிக்கக்கூடிய வகையில் வீடியோ சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பது அவதானிக்கத்தக்கது. எனவே கராப்பிட்டியம் மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் நிர்மாணிக்கும் பணிகள் இது தொடர்பில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. வசிப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்க காணியில் 8 வருடங்களுக்கும் மேலாக வசித்து வரும் தரப்பினர் அதேபோல் 1 முதல் 6 வருடங்கள் வரையான காலப்பகுதிக்குள் நிரந்தர வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் மின்சாரம் நீர் அல்லது வரி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சமாக 4 புள்ளிகள் வரை கிடைக்கும் வகையில் புதிய முறைமை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சில பாடசாலைகளில் காத்திருப்பு பட்டியலுக்கு புறம்பாக மாணவர்கள் சேர்க்கப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு நிலவும் வெற்றிடங்களின் எண்ணிக்கையில் 50% வரை என்ற வரம்புக்குள் தற்காலிக காத்திருப்பு பட்டியலை தயாரிக்குமாறு புதிய சுற்றறிக்கை மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது. விசேட சந்தர்ப்பங்களில் தேசிய அல்லது மாகாண கல்வி பணிப்பாளர்களின் பூர்வாங்க அனுமதியின் பேரில் மட்டுமே அதனை 100% வரை திருத்த முடியும் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பரம்.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக காணி விடுவிப்பு குறித்தான பல கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பிரதமரிடம் நேற்றைய தினம் திருகோணமலையினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான கேள்விகள் ஐக்கிய தமிழிசை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார், திருகோணமலையில் 1985 முன் மக்கள் வசித்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான உறுதிமொழி அவரால் வழங்கப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தில் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான 33,563 ஏக்கர் நிலப்பரப்பிலும் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான 31,627 ஏக்கர் நிலப்பரப்பிலும் அமைந்துள்ள கடற்படை தளபதிக்கு பெரிய சோபர், சிறிய சோபர், சேருவில, ஹலாய், திருகோணமடு மற்றும் புறாத்தீவு போன்ற பழைய பாதுகாப்பட்ட பகுதிகள் பரிசோதிக்கப்பட்டு 1985 ஆண்டுக்கு முன்னர் அங்கு வசித்த மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கோ அல்லது மாற்றுக் காணிகளை வழங்குவதற்கோ நிலையான காணி நிர்வாக வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதான உறுதிமொழி பிரதமரால் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் இங்கு உரையாற்றும் போது 2021 தரவுகளின்படி திருகோணமலை மாவட்டத்தில் கைவிடப்பட்டிருந்த 210 குளங்களில் 15 குளங்கள் தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 195 குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. அதேபோல் கைவிடப்பட்டிருந்த 25 அணைக்கட்டுகளில் 8 அணைகள் புனரமைக்கப்பட்டுள்ளதோடு எஞ்சிய 17 அணைகள் புனரமைக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகளின் புனரமைப்பணிகள் தாமதமடைவதற்கு பிரதான காரணம் வன பாதுகாப்பு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழ் இருந்து வந்த காணிகளை கமல் அபிவிருத்தி திணைக்களத்திடம் கையளிக்க அமையும் தேவையான நிதிஒதுக்கீடு கிடைக்காமையுமே ஆகும். எதிர்காலத்தில் இப்பிரச்சனைகளை தீர்த்து விவசாய நடவடிக்கைகளுக்காக இந்த குளங்களை விரைவாக பிரிசுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான கருத்து இவ்வாறு பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். சட்டவிரோத புத்தர் சிலை நிறுவிய வழக்கு October 7 வரை ஒத்திவைப்பு என்பதான ஒரு தகவலும் தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் திருகோணமலை கடற்கரையின் கரையோர பாதுகாப்பு வலயத்துக்குள் சட்டப்பூர்வ அனுமதியற்ற முறையில் கட்டிடம் அமைத்தமை மற்றும் புத்தர் சிலை ஒன்றை அங்கு நிறுவியமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பை மீறி துறவிகளை கைது செய்வதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய நடைமுறை வழிமுறைகளில் கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் போலீசாரும் தவறளித்துள்ளனர் என வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான பலாங்குட கசப்பத்தினர் சார்பில் மன்றில் ஆஜரான சிரேஷ்ட வழக்கறிஞர் கிருஷாந்தனி சங்கு எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை சமர்ப்பித்திருந்தார். இதேவேளை தாமும் இதே நிலைப்பாட்டில் உள்ளதாக இனி எதிராளிகள் தரப்பில் மன்றில் ஆஜரான சிரேஷ்ட வழக்கறிஞர் சஞ்சீவ வீரவிக்ரம வாதங்களை முன்வைத்தார். இதை கருத்தில் கொண்டே திருகோணமலை பிரதம நீதிபதி MSM சம்சுதீன் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமான சமர்ப்பங்களை மன்றில் முன்வைக்க கால அவகாசம் வழங்கி வழக்கை October 7 வரை ஒத்திவைத்திருக்கிறார். சாட்சியங்களை முன்வைத்த வழக்கறிஞர் சஞ்சீவ வீரவிக்ரம வழக்கு கோப்பிலுள்ள ஆவணங்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஆவணங்கள் மட்டுமே என்று எம்பிக்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பௌத்த விகார ஆணையாளரிடமிருந்தோ அல்லது புத்த சாசன அமைச்சரிடமிருந்தோ எந்த ஆவணங்களும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த புத்த சாசனத்தை கையாளும் போது அதன் பாதுகாப்பு மற்றும் பேணல் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா வழங்கிய நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்க அதிகாரிகள் அறிந்து கொள்ளாத நிலையில் இந்த வழக்கை தொடர்வது சிக்கலானது என்றும் தமது வாதத்தை மன்றில் இவ்வாறு முன்வைத்து பேசி இவற்றை கருத்தில் கொண்ட நீதிபதி தமது தரப்பு சமர்ப்பணங்களை எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக மன்றுக்கு முன்வைக்க வாய்ப்பளித்து வழக்கை October 7 ஒத்திவைத்தார். மேலும் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜராகாத எதிராளிகளுக்கு அழைப்பாணை அனுப்புமாறும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்பெறுகிறது. இது சட்டவிரோத புத்தர் சிலை நிறுவிய வழக்கு தொடர்பான தகவலாக அமையப்படுகிறது. இதில் சுகேஸ்வர பண்டாருவின் பிணை கோரிக்கை நிராகரிப்பு என்பதான தகவலும் வெளியாகிறது. ஜனாதிபதியின் விசேட கருத்திட்டம் பிரிவின் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் பிரத்யேக செயலாளருமான சுகேஸ்வர பண்டாருக்கு பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பிணை வழங்குவதற்கு போதுமான எந்த ஒரு நியாயமான காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டு கோட்டை நீதிவான் பிரசன்ன அமரசேன அவரது பிணை கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அத்துடன் சந்தேக நபரை எதிர்வரும் 22 வரை விளக்கமுறை வைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். அரச நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுகேஸ்வர பண்டார நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியில் உள்ள அதிகாரி ஒருவரால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் தொகை 25,000 ரூபாய்க்கும் அதிகம் என சான்றளிக்கப்பட்டால் அசாதாரணமான காரணங்கள் முன்வைக்கப்படாத பட்சத்தில் பிணை வழங்கும் அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாத்திரமே உள்ளதாக நீதிவான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நிதித்தொகை 25,000 ரூபாய் விட கணிசமான அளவு அதிகம் எனவும் அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிவான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போது சந்தேகபருக்கு எதிரான சாட்சிய தொகுப்பும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி நீதிவான் இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் சந்தேகபர தரப்பால் அசாதாரணமான காரணங்கள் எதுவும் முன்வைக்கப்படாதால் அவரை பிணையில் விடுவிக்க முடியாது என அறிவித்தார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 22 வரை
ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி, முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் பிணையில் விடுதலை என்பதான தகவல். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட திங்கவிருத்து மற்றும் பெருந்தோட்ட விருத்து முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரவை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படியே இந்த சந்தேக நபரை 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளின் கீழ் விடுவித்த நீதவான் அவருக்கு வெளிநாடு செல்லவும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அசங்கேஸ் போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுக்கு வருகை தந்த போதே நீண்ட விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரவை கைது செய்திருந்தார்கள். அதன் பின்னர் விசாரணை அதிகாரிகளால் அவர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல், அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியிருந்த தகவலாக இது அமைகிறது. மன்னார் பொது வைத்தியசாலைக்கு டிசம்பருக்குள் சிடி ஸ்கேனர் இயந்திரம் வழங்கப்படும் என்பதான கருத்தினை முன்வைத்திருக்கிறார். செல்லும் அடைக்கலாந்தன் எம்பியினால் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒரு சிடி ஸ்கேனர் இயந்திரம் இல்லை என்பதால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் நோயறிதல் செய்ய முடியாமல் போவதோடு நீண்ட தூர பயணங்களினால் பல உயிர்கள் வழியிலேயே பெரிய ஆபத்துகளும் தொடர்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கலாந்தன் சுட்டிக்காட்டியிருந்தார். நான் கடந்த 2025 ஏப்ரல் 24 அன்று மன்னார் மாவட்டத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது 2026 ஆண்டில் மன்னார் வைத்தியசாலைக்கு கண்டிப்பாக சிடி ஸ்கேனர் இயந்திரம் வழங்கப்படும் என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றை கொள்வனை செய்வதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள 250 மில்லியன் ரூபாய் நிதியை இந்த 2026 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு வழங்குவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கான சிடி ஸ்கேனர் இயந்திரம் இவரிடம் டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் வழங்கப்படும் என்பதான உறுதிமொழியினை அமைச்சர் கூறினவே நம்ம 5 மாதங்கள் இருக்கிற 5 மாதத்துக்குள் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு ஒரு சிடி ஸ்கேனர் வழங்கப்படும் என்பதாக இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்கள் நாளடுகளுடன் தொடர்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக சுயாதீன செய்தி பரவி வழங்கி வரும் நிலையில் எமக்கு நீண்ட காலமாக பல்வேறு தகவல்களை வழங்கி வரும் தமிழன் பத்திரிகைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே சிரேஷ்ட ஊடகவியாளர் அந்த பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் சிவான் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். தமிழன் பத்திரிகையினுடைய 6வது ஆண்டு நிறைவில்

மீதான நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை, வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய நாளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய காலை பொழுதுலயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3042வது அத கோட்டிபத்தி லொத்தருக்கான முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 14, 21, 29, 41 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 14, 21, 29, 41 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,33,640 பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளன. அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4928வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 11, 14, 37. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 4, 11, 14, 37. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,31,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 56 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3216வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 20, 73. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 20, 53, 73. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 5, 6, 5, 0, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 6, 5, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,99,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,45,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,377வது சனிதா லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 39, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 39, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 3, 2, 3, 0, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 2, 3, 0, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,41,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,91,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,392வது கப்ருக்களுத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 6, 8, 20, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 6, 8, 20, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,46,89,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,13,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 950வது சுபிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,99,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,34,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 424வது ஜயசம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 647,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட 1046வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 2, 20, 27 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 20, 27 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளன. மொத்தமாக 39,30,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

எப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வருவதற்காகவும் நாங்கள் தருவதற்காகவும் காத்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 358வது சுபதாவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 44, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 7, 44, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 85,97,460 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசெத்தலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசெத்தலொத்தர் 4,484வது கோவிசெத்தலொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 33, 50, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 33, 50, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 90,91,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,16,30,693 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 6,242வது மாஜன சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 7, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 7, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,15,96,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,08,79,624 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதானே நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,272வது தனநிதானே லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 30, 32, 44, 46. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 30, 32, 44, 46. நேற்றைய நாளில் மொத்தமாக 51,85,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,98,77,462 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,590வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 4, 22, 46, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 4, 22, 46, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,16,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,74,19,954 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,551வது ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 11, 24, 46, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 11, 24, 46, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசல்கள் 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,37,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளன. அடுத்த சூப்பர் பரிசாக 44,91,667 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 817வது அத சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 7, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 7, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் இரண்டும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,41,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 510வது ஜயலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 3, 8, 4, 8. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 37 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,63,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:28 முதல் 8:58 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:28 முதல் 2:58 மணி வரை. யமகண்டம் காலை 5:58 மணி முதல் 7:28 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நலம், ரிஷபம் ஏமா மாற்றம், மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் வாழ்வு, கன்னி ஓய்வு, துலாம் யோகம், விருச்சிகம் முயற்சி, தனுசு வெற்றி, மகரம் ஆக்கம், கும்பம் அசதி, மீனம் உதவி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நலம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் வாழ்வு, கன்னி ஓய்வு, துலாம் யோகம், விருச்சிகம் முயற்சி, தனுசு வெற்றி, மகரம் ஆக்கம், கும்பம் அசதி, மீனம் உதவி. இவை இன்றைய நாளுக்கான

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம்.

காலை பொழுது உற்சாகம். வணக்கம், வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிஜமாலுமே எஸ்பிபியின் குரல் இந்த பாடலை கேட்கும் போது இந்த காலை பொழுது உண்மையிலுமே உற்சாகமா தான் இருக்கு இல்லையா? ஆஹா, ஒருவன் ஒருவன் முதலாளி கேட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சில தகவல்கள்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமா மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய இடங்களில் தான் இந்த சம்பவங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலால் உணரப்படக்கூடிய அதிஉச்சமான வெப்பம் அந்த பகுதிகளில் வந்து பதிவாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பகுதிகளை சேர்ந்தவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக நீர் எடுத்துக்கிறது, வெளியில் சென்று வரும்போது கவனமாக இருக்கிறது, வெயில் அதிக நேரம் நிற்காமல் இருக்கிறது மாதிரியான விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு தலைப்பு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அண்மை செய்திகள் எல்லாத்தையும் பார்த்தபோது நான் எனக்கு புரிந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழில் செய்வாங்க. ஒரு பணத்துக்காக இருக்கும், இல்லை ஒரு தான் இந்த தொழில் செய்யணுங்கிற ஆசைக்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தொழில் ரொம்ப ஆபத்தான நிலையில் கூட மாறலாம். அப்போ எந்த தொழிலும் இவ்வளோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு நாம செய்கிறோமா, இல்லை நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அந்த தொழில் வந்து ஆபத்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகாக இந்த தொழிலை ஏன் தொடர்ந்து செய்கிறோம், இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா இன்றைய நாளுக்கான தலைப்பு. இதுவரையில் நீங்கள் பார்த்த ஆபத்தான ஒரு தொழில், அது ஆபத்துன்னு தெரிந்தும் அவங்க ஏன் அதை தொடர்ந்து அந்த தொழிலை வந்து செய்கிறாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. நீங்களும் அப்படி ஒரு தொழில் செய்கிறீங்களா இருந்தால் சொல்லலாம். அலைபின மேற்கொள்ளுங்க 0301 2 0 0 1 அல்லது 0 1 2 2 0 1 1 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழேயும் உங்களது கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். வான முனுக்கு பூமி முனுக்கு வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு அப்படிங்கிறத வந்து டொனால்ட் ட்ரம்ப் தப்பாக புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீரிணையில் இந்த சுதந்திர போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஈரானிய படைகள் மீது தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. இதன் தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தென் ஈரானின் கடற்கரை பகுதியில் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில தான் அவர் இப்படி பதில் சொல்லியிருக்காரு. ஈரானில் வந்து இந்த தாக்குதல் குறித்தான கருத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சொல்லியிருக்காங்க. அண்மை காலம்

என்ன காரணம்னா, ஆமோஸ் நீரில் வந்து இரண்டு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவமே இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. போன மாதம் தான் சந்தையை முடிவு கொண்டு வந்தாங்க, இந்த மாதம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக மீண்டும் கச்சா எண்ணெயின் விலைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எரிபொருள் விலையும் மறுபடியும் வேறாமல் இருந்துச்சுன்னா சரி. ஏன்னா சாதாரணமாக இந்த விஷயத்த சொல்லணும், இப்போ இந்த எரிபொருள் நிரப்பும் இல்லை எரிபொருளை பயன்படுத்தி ஓடுகிற ஆட்டோக்கள் எல்லாமே 120 ரூபாய் ஆரம்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறது பரவாயில்ல. இப்போ இங்கே கொழும்புல பல பகுதிகளில் எலக்ட்ரிக் த்ரீவிலே 120 ரூபா போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல, சரி தொடர்ந்து மின்னது கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம்.

கொடி பறக்குதா? காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் நம்பிக்கைக்குரிய நமது வசந்தம் FM 2.6 2.8.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உன்னிகிருஷ்ணன் மற்றும் உதித் நாராயணன் இணைந்து பாடிய ஒரு பாடல் தான் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு வந்திருந்தீங்க. அதுவும் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவரோட ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து இந்த வானிலை எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜம் இல்லையா? இந்த மாதிரியான சகஜத்தை சகஜம் இல்லாமல் மாத்திக்கலன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு விரைந்து போயிடலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிறது நானும் ஞாபகப்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையுமே ஒரே இடத்துல போயிட்டு பெற்றுக்கொள்ளும், ஒரே கூரையின் கீழ்கீழ போயிட்டு பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது ஐடியின் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல் திட்டம் தான் இது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு விஜயம் செய்வாங்க. இன்று வந்து வெளிமடை தேசிய பாடசாலையில் தான் இந்த செயல் திட்டமானது இடம்பெற்றுருக்கு. காலை 7:30 முதல் உங்களுக்கான தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தர்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு இன்றைய காலையில் இருக்கிற நிலவரப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபிள்யூடிஐ ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.28 அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. இது 1.03% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா எரிபொருள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு போயிருக்கு. காரணம் இந்த தாக்குதல் காரணமாக. இவங்க தாக்குதல் எப்போ நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் போல தெரிகிறது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அதெல்லாம் கண்டுக்காம நாம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கவும் முடியாது சில நேரம். காரணம் அங்கேயும் இங்கேயும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட ஒரு விடயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்திய ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக த ஹிந்து அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. 73 வயதுடைய ஒருவரே இப்படி உயிரிழந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்திய உயர்ஸ்தானிகருக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எதனையும் தெரிவிக்காத போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வெளிவிகார அமைச்சுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பு அனுப்பியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலவரப்படி கிட்டத்தட்ட 28 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள். நிகழ்வு பதிவேடுகள்
1: மீதோட்டமுள்ள வடுகுடவத்து வெள்ளம்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கிரியைகள் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமையன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல, அல்லது 011-2775-110 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள். எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் எஃப்எம் ரோட்ரோ.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு சிறப்பான விடயங்கள் எல்லாமே ஏராளமாக தாராளமாக காத்துட்ருக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லும். இப்போ வந்து இந்த நீர்க்கொழும்பில் ஏற்பட்ட இந்த நிலைக்கு பிறகு என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டி போகாம்பரை சிறைச்சாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புனரமைக்கிறதுக்கான செயல் திட்டங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக சொல்லியிருக்காரு. சிறைச்சாலை கட்டளைகள் சட்ட அத்தியாயம் 54(2) பிரிவின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான சிறைச்சாலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய போகாம்பரம் அப்படின்னாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டியில் இருக்கவங்களுக்கு பழைய போகாம்பரம் சிறைச்சாலையானது முன்னதாக அருங்காட்சியகம் அல்லது சுற்றுலாத்தலமாக மாற்றும் திட்டங்கள் இருந்த போதும், தற்போது நாட்டின் சிறைச்சாலை தேவைக்கேற்ப மீண்டும் அது ஒரு முழுமையான சிறைச்சாலையாக மாற்றி அமைக்கிறதுக்கான செயல் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயமும் செய்தியும் வந்திருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நல்ல உறுதியான வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டியும் அதை நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட உள்ளீடுகளில் ஒன்று தான் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படிங்கிறத கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். காலம் தாண்டியும் உங்களோட பேர் சொல்லி நிலைத்து நிற்கும். இன்றைக்கி நான் என்ன தலைப்பு கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரையில் நீங்கள் செய்த அல்லது நீங்கள் பார்த்த ஆபத்தான வேலை அப்படின்னா என்ன, ஆபத்தான வேலைகள் எல்லாம் என்னென்ன, இந்த தொழில் நான் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து இருந்துச்சு இருந்தாலும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் அழைப்பினை மேற்கொண்டு சொல்ல சொல்லியிருந்தோம். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே உங்களுக்காக வந்து வணக்கம் வசந்தத்தில் ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் வந்து சொல்லலாம். இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம்.

மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம் எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சகலவிதமான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடற்தொழில் உபகரண பொருட்களை ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள எங்க போகணும் அப்படின்னு விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் அங்க போனீங்க, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் கேட்டிருந்தேன், நீங்க வந்து ஆபத்தான தொழில் செய்கிறீங்களா, இல்ல ஏதாவது நீங்க பார்த்த ஆபத்தான தொழில் இருக்கா, அப்படியா இருந்தா ஏன் அந்த தொழிலை தொடர்ந்தும் செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாயகம் இணைந்திருக்கிறாரு மட்டக்களப்புல இருந்து. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிரைவரா தான் வேலை செய்கிறாராம். இரவு நேரங்கள் அதிகமாக டிரைவிங் ஜாப்ல முன்ன ஈடுபட்டதாகவும், இந்த இரவு நேர தூக்கங்கள் வர்றதுனால இதனால் அதிகப்படியான ஆபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால, இப்போ அதிலிருந்து விலகி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பகல் நேரங்களில் வந்து அந்த தொழிலை மேற்கொள்றதா வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது மனோஜ் கண்டியிலிருந்து இணைந்திருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இந்த கரண்ட் கேபிள் எல்லாம் இணைப்பாங்க இல்லையா, அந்த வேலையில் தான் இருந்தாராம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கயிறு அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெல்ட் மட்டும் கொடுப்பாங்களாம் அந்த தூண் மேலே தொங்கிட்டு இருக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை அப்படிங்கிறதுனால அவர் அதிலிருந்து விலகி இப்போ வந்து விவசாயம் செய்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு மனோஜ். பாலமுனையிலிருந்து மஹ்ரூப் வந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், அவர் சவுதியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போது சவுதியில் வந்து வண்டி கழுவுறதுக்கு கொடுத்தாங்களாம், அவர் வேலை செஞ்ச இடத்துல வாகனம் வந்து கழுவுறதுக்காக கொடுத்தாங்களாம். இதில் என்னது ஆபத்து, இப்போ என்ன பண்ணிட்டாராம், கழுவியெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தவறுதலாக அதுக்குள்ளே கீ இருந்திருக்கு, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த வண்டி போய் மோதி அதனால் பெரிய பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. தான் செய்த ஒரு செயலால் இப்படி ஒன்று விஷயம் நடந்துருச்சு, அது ஒரு பெரிய ஆபத்தை என்னை கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலமுனையிலேருந்து மௌரூப் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரியலிலேருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்திருந்தாங்க. அவங்க வந்து பெரிய ஆபத்தான வேலையெல்லாம் இல்லையா, அவங்க வீட்டில் வேலைகள் தான், அடிக்கடி கையில் வந்து கீறிப்பாங்களாம், வெட்டிப்பாங்களாம், இல்லை அளவாங்க எடுத்து குத்திப்பாங்களாம், இப்படியெல்லாம் இருக்குமாம். ஆனாலும் அவங்க பார்த்த வகையில் இந்த மின்சாரம் மற்றும் டிரைவிங் தொழிலில் இருக்கிறதான் மிக ஆபத்தான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுறாங்க இல்லையா, இது அவங்களுக்கு ஆபத்தானது கிடையாது, ஆனால் அவங்களால மற்றவங்களுக்கு இவ்வளோ ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்கள் அழைப்பினை மேற்கொண்டு சொல்லுங்கள். அலையுங்கள் 011-2-7-5-0-0-1 அல்லது 011-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசியில் எங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நானுமே வந்து சேர்த்துக்கிறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன். எல்லாரோட வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் வந்து ஓகேவாக இருக்கும், ஆனால் எல்லா வேலைகள்லையும் ஆபத்து இருக்கும். நீங்கள் பார்த்ததுலே ரொம்ப ஆபத்து எது, இல்லை நீங்கள் அந்த ஆபத்தை உணர்ந்து விலகி வேற என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து மிந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பழைய பூகம்பர சிறைச்சாலை வளாகத்துக்குள் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் 54 சரத்துக்கு அமைய சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய குறித்த தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படும் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை அதன் கொள்ளளவை விட அதிகமாக காணப்படுகின்றது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு புதிய தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே காலி மகாமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கான அதிவிசேட வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவருக்கு அங்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 3 நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் அதன் 2 கட்டமாக ஆஸ்திரேலியாவை சென்றடைந்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளினால் மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமளவில் திரண்டிருந்த ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் இந்திய பிரதமர் முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த மனித்தியால செய்தி அறிக்கையினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு நோய் தொற்று வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால நாளை முதல், அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி வரை இணைய வழியில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக இந்த நோய் பரவலையும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைக்காக இந்த ஒரு செயல் திட்டத்தை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நாடளாவிய ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு பரவும் அபாயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறதான், நீங்கள் இருக்கும் வீடு வீடு மட்டும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துறாங்க, உங்களோட சூழலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கடல் தொழில் பொருட்கள் அல்லது கட்டிட உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் வந்து ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவை சகலவிதமான பொருட்களையும் வந்து ஒரே கூரையின் கீழ் நீங்களும் பெற்றுட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பெண் சிறை கைதிகளையும் வந்து வேறு வேறு சிறைகளுக்கு மாற்றும் நடவடிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த

0: அந்த கைதி பேரை கேட்டாலே ரொம்ப காமெடியா இருக்கும். காமெடி கிடையாது, இருந்தாலும் அந்த பேருக்கு முன்னாடி என்னடா அடைமொழிங்கிற மாதிரி அவர் பேரு ருவான். ஆனா அம்பிலிபிட்டி ருவான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பெண்கள்கிட்ட சொல்லி கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி கிரிபத் குடையில் இருக்கிற ஒரு வர்த்தகர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு, நீங்க வந்து நாங்க கேட்கிற குறித்த பணத்தை வந்து கப்பமாக தரணும், அப்படி தரல அப்படின்னு சொன்னா குறித்த இந்த குழுவில இருந்து வந்து உங்களை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை போலீஸுக்கு சொன்னதும் போலீஸ் ரொம்ப நூதனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரைட் அப்படியா அப்படின்னு சொல்லி போலீஸ் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு அழைப்பை மேற்கொண்டு கடைசியில் அந்த ரெண்டு பேரையுமே கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இவர் சொல்லி தான் இந்த விடயத்தை செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் கிரிபத் கொடையிலையும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்ட்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி ஊடக வலையம் போர் பொறுப்பாக இந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்றைய தினம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிமடையில் அமைந்துள்ள வெளிமடை தேசிய பாடசாலையில் தான் இந்த செயல் திட்டமானது இடம்பெற்று இருக்கு. அங்கிருந்து நேரலையில் இணைந்து கொள்கிறார் விஜய். வணக்கம்.
1: வணக்கம் சங்கர், வசந்தம் சொந்தங்கள் அடைவர்களுக்கு காலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வேலை திட்டமானது சங்கர் இன்று 16வது வேலை திட்டமாக வெளிமடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகள் எங்களுடைய வந்து வெளிமடை தேசிய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சந்தோஷமாக இன்றைய நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்தது போல வெளிமடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட ஏராளமான பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை வெளிமடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 11 பாடசாலைகளில் இருந்து சுமார் 650 அதிகமான பாடசாலை மாணவர்களை நாங்கள் ஒன்று திரட்டி இருக்கிறோம். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் மிகச்சிறந்த தெளிவூட்டல்கள் வழங்குவதற்கு இன்றைய நாளிலும் நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கோம். இலங்கையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுயாதீன ஊடக வலையமைப்பு, அதே போல எங்களுடைய ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அவர்களோடு பேப்பர் ஸ்டாப்புறுதி நிறுவனம் இணைந்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இலங்கையானது விபத்துக்கள் அற்ற ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு என்ன கருவில் இந்த வேலை திட்டம் நாடு பூராகவும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் வெற்றிகரமான ஒரு வேலை திட்டம் தான் இன்றைய நாளிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காலை பொழுதில் இப்பொழுது இந்த வீதி நாடகம் முடிவடைந்திருக்கிறது. இந்த பாடசாலை மாணவர்களுக்கு எங்களுடைய போக்குவரத்து போலீசார் அவர்களுடைய இந்த வீதி நாடக குழுவை கொண்டு பாடசாலையிலிருந்து நாங்கள் வீடு செல்லும் வரை ஒரு பாதையில் நாங்கள் பயணிக்கும் முறை, வாகனத்தில் நாங்கள் பயணிக்கும் முறை, வாகனங்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அதை தடுத்துக் கொள்ளும் முறைகள் பற்றி மிக சிறந்த ஒரு வீதி நாடகத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் அந்த வேலை திட்டம் முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு எங்களுடைய இந்த போக்குவரத்து போலீசாரினால் நடத்தப்படுகின்ற கருத்தரங்கம் ஒன்றும் இன்றைய நாளிலும் இடம்பெற தயாராக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைய நாள் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பாடசாலை மாணவர்களுக்கும் சுயாதீன ஊடக வலையமைப்பு வழங்கக்கூடிய மிக பெருமதியான சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல எங்களுடைய சேவஸ் காப்புறுதி நிறுவனம் வழங்கக்கூடிய பரிசுகளோடு இன்றைய நாளையும் நாங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மாற்றிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எனவே சந்தோஷமாக 2 மணி வரை இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடனான தகவல்களை உங்களோடு அடுத்தடுத்த மாற்றியாளர்களை நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி விஜயனா.
1: நன்றி சங்கர்.
0: நன்றி நன்றி நன்றி. பதினொன்னா டேக் கேர் செயல் திட்டமானது வெற்றிகரமாக இடம்பெற்று இருக்கு வெளிமடை தேசிய பாடசாலையில். அங்கிருந்து இணைந்திருந்தார் நம்மளோட விஜய் அவர்கள். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான செயல் திட்டம் உங்கள் பகுதிகளில் இடம்பெறும் போது உங்கள் பாடசாலை மாணவர்களோடு இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு சிறப்பான அல்லது உறுதியான ஒரு வீட்டை கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அப்படி உறுதியான உள்ளீடுகள் அப்படிங்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகள் கட்டிடங்களை அமைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: உலகின் மென்மையான குரல்களின் சொந்தக்காரர்களில் ஒருவராக திகழும் தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகரும் கர்நாடக இசைக்கலைஞருமான பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம்.
1: காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா.
2: காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவர். தேர் இஸ் தோஸ் தோஸ் லிட்டில் த கா அண்ட் ஆல்வேஸ் there are, you have some challenges.
1: காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா.
0: இவர் 1966 ஆண்டு ஜூலை மாதம் 9 திகதி பிறந்தார். சிறு வயதில் இருந்தே கர்நாடக இசையின் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்ட இவர் முறையான இசை பயிற்சி பெற்றுள்ளார். பள்ளி பருவத்திலேயே மேடை கச்சேரிகளில் பாடி தனது திறமையை வெளிப்படுத்திய இவர் பின்னர் இந்தியாவின் முக்கிய கர்நாடக இசைக்கலைஞர்களில் ஒருவராக உயர்ந்தார்.

இசையில் அவரது அறிமுகம் சாதாரண தொடக்கம் அல்ல. 1994 வெளியான காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னவளே அடி என்னவளே என்ற பாடல் அவரது வாழ்க்கையே மாற்றியது என்றே கூற வேண்டும். முதல் பெரிய வாய்ப்பிலேயே தேசிய விருது பெறுவது என்பது மிகவும் அரிதான ஒரு சாதனை. அதன் பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் 4000-க்கும் மேற்பட்ட பல பாடல்களை இவர் பாடியுள்ளார். இசை ரசிகர்களின் இதயத்தில் அழியாத ஒரு இடத்தையும் பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏ. ஆர். ரஹ்மான், இளையராஜா, தேவா, வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான மறக்க முடியாத பல பாடல்களை பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ளார். திரைப்பட இசையில் மட்டுமல்லாமல் கர்நாடக இசை கச்சேரிகளிலும் அவர் தொடர்ந்து தனது தனித்துவத்தை நிலைநாட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மட்டுமன்றி உலகில் பல நாடுகளில் இசை கச்சேரிகளை நடத்தி இந்திய செவ்வியல் இசையின் பெருமையை உலக அரங்கில் எடுத்து சென்றுள்ளார் இவர். பல தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று இளம் திறமையாளர்களை ஊக்குவித்தும் வருகின்றார். இசை என்பது போட்டியல்ல, பகிர்வு என்பதை தனது பணிவான அணுகுமுறையால் அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகின்றார். இசை உலகில் சில குரல்கள் காலத்தை கடந்தும் வாழும். அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடையது. அவரது பாடல்களில் தொழில்நுட்ப நேர்த்தி மட்டுமல்ல உணர்வுகளும் நிறைந்திருக்கும். ஒரு காதல் பாடலை பாடும் போது காதலின் மென்மையையும், ஒரு சோக பாடலை பாடும் போது அந்த வலியையும், ஒரு பக்தி பாடலை பாடும் போது அதன் பக்தியின் ஆழத்தையும் தனது குரலின் மூலம் கேட்பவர்களிடம் கொண்டு சேர்க்கும் அபூர்வமான திறமை அவருக்கு உண்டு. அதனால்தான் 3 தசாப்தங்களுக்கு மேலாக இசை உலகில் இருந்தாலும் அவரது குரலின் இனிமை

தலைமுறையினரும் அவரது பாடல்களை ரசிக்கின்றார்கள். பழைய தலைமுறையினரோ அந்த பாடல்களோடு தங்களுடைய இனிய நினைவுகளை மீட்டெடுக்கின்றார்கள். ஒரு நல்ல பாடகர் என்பது பாடல்களை மட்டும் பாடுபவர் அல்ல, அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுப்பவர். அந்த வகையில் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாடலும் ரசிகர்களின் இதயங்களில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இசை என்பது வெறும் ஒலி அல்ல, அது உணர்வுகளின் மொழி. அந்த மொழியை தனது இனிமையான குரலால் கோடிக்கணக்கான இதயங்களுக்கு கொண்டு சென்ற கலைஞரான பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. காலையிலேயே எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட ஒரு தலைப்பு கேட்டு அந்த தலைப்புல இருந்து ரொம்பவுமே நீங்க பார்த்ததுலேயே ஆபத்தான கஷ்டமான தொழில் என்ன, இல்ல நீங்க செஞ்சிட்டு இருக்க கஷ்டமான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து நீங்க அழைப்பினை மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்றத. தொடர்ச்சியா ஒரு நாலு அழைப்பு, நானும் ஆன்சர் பண்றேன், ஹலோ சொல்றேன், அங்க அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமோ? யாரா இருந்தாலும் நான் ஹலோ ஹலோன்னு கத்தி கத்தி ரொம்ப முடியல. திரும்ப ஒரு நாலு வாட்டி அதே சம்பவம். எனக்கு என்னமோ இப்ப இன்னைக்கு இந்த தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. சரி, ஓகே, யாரெல்லாம் இணைந்துட்டு நாம கேட்டிருந்த தலைப்புக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எட்டியாந்தொட்டையில இருந்து ரஜேஷ் இணைந்திருந்தாரு, கேலனி எஸ்டேட்லயும். அவங்க வந்து ரப்பர் தோட்டத்துல பால் வெட்டுற தொழில் செய்யறாங்களாம். அந்த தொழில் என்ன ஆபத்து இருக்கு? பால் தானே சாதாரணமா வெட்டிட்டு வந்துடலாம், இல்ல அவங்க வந்து அதை வெட்டிட்டு சேகரிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிரட்டைகள்ல பாம்புகள் இருக்கிறதுக்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்காம். அதனால அதிக அச்சுறுத்தல் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு 3 வருடமாக அந்த தொழிலை செய்துட்டு இருக்காராம். ஏன் செய்றீங்கன்னு வேற வரி இல்லைங்க, இந்த ஏரியால இந்த தொழில் தான் இருக்கு, வருவாய்க்காக அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கீரிமலையில இருந்து ரமேஷ்குமார் இணைந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிபொருள் நிலையத்துல வேலை செய்யறது அப்படின்னாரு. எரிபொருள் நிலையத்துல வேலை செய்யறதுல அப்படி என்ன கஷ்டம்? நான் கூட ஓகே, ஒரு மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, அப்படியெல்லாம் இல்லை. அந்த QR முறையில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, QR முறையில அடிக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, மத்தவங்க வந்து சண்டை போடுவாங்களாம். இதனால ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்திருக்கான். ஆமா, ஒரு வகையில பார்க்கும்போது அதுவுமே ஒரு மாதிரியான ஆபத்தான தொழில் மாதிரிதான் இப்ப பார்க்கும்போது தெரியுது இல்லையா. சோ இந்த மாதிரி பேஸ்புக்கினூடாக யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க, வணக்கம் அண்ணா, நான் பார்த்த மிக ஆபத்தான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெமோதரா பகுதியில் கட்பாறை உடைப்பது. 40-50 அடி உயரம் இருக்கும் அண்ணா, அதன் மேலே ஏறி இடுப்பில் கயிற்றை கட்டி கொண்டு உடைப்பார்கள். அதை பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றும் அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரவளை அல்லையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மையான ஒரு விஷயம்தான் இல்லையா. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அருள்மொழி சொல்லியிருக்காங்க, பருத்து தொழிலிருந்து கட்டிட வேலை, மேசன் வேலை, கடல் தொழில், மீன்பிடி, இது எல்லாமே வந்து ரொம்ப உயிராபத்தை வரவைக்கக்கூடிய மாதிரியான வேலை தானண்ணா. வேற என்னதான் செய்யறது, வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செல்ல வேண்டிய இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும், சத்தியக்குறலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிங்க என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல தலை எல்லாம் வலிக்குதுங்க, செம்மையா தலை வலிக்குது அப்படின்னா, ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நம்ம வேலையை நம்ம அப்படியே சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: கிறிஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: லாங் டிரைவ் போலாமா?

0: பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டென்ட் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

டிரைவ் போலாமா? நானும் லாங் டிரைவ் போக போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சி முடிவுடைய நேரத்துக்குள்ள நாம வந்துட்டோம். இன்றைய தினம் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்ததுல ரொம்ப ஆபத்தான தொழில் அப்படின்னு நீங்க எது நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமா வந்து உலகத்திலேயே ஆபத்தான தொழில்கள் 5 எது குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆழ்கடலில் மீன் பிடித்தால் டீப் சி ஃபிஷர்மேனா இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுரங்க தொழில், தீயணைப்பு வீரராக இருக்குது, உயர் மின் அழுத்த மின்கம்பி பராமரிப்பு, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மரங்களை வெட்டும் தொழில் செய்யறது அப்படிங்கிற 5 தொழில்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாம் இருக்க பகுதிகளில் நாம் செய்யற தொழில்கள்லையுமே ஏராளமான ஆபத்துகள் இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் வந்து உங்கள் என்று சங்கர் புஷ்பராஜ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியா

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: நன்றி சங்கர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேரம் 10 மணி

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டிய பணத்தில் கொள்வனவு செய்த சொத்துக்களை முடக்குவதற்கான சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. உஸ்வெட்டகையாவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உஸ்வெட்டகையாவு பகுதியில் 20 போஜ் காணி 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள 2 மாடி வீடு உட்பட பல சொத்துக்களும் வத்தலை பகுதியில் 9.5 போஜ் காணியில் 7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடும் கடையும் கட்டப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உரிய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600 உயர்வடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1759 உயர்வடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 51 புதிய தொற்றாளர்களும் 20 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தை அடுத்து சுகாதார பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இபோலா வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ளது. மேலும் சில சுகாதார நிபுணர்களும் முன்கள பணியாளர்களும் மே மாதம் 15 இபோலா வைரஸ் பரவல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமக்கு சம்பளமோ ஊக்கத்தொகையோ வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர். குறைந்த அளவிலான உபகரணங்களுடன் பணியாற்றி வருவதாகவும் அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுக்களினால் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 10 மணிக்கு 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: நிமிர்ந்த நடை

0: வசந்தி திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம். சகுந்தலா தேவி, யாழ்ப்பாணத்தில இருந்து வந்துக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். ராகம் சுகமான நிகழ்ச்சியில் சுகமான பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறது நிகழ்ச்சி. அப்படியோ? சரி சொல்லுங்க.
1: வெளியில் கொடுக்கிற வெயில் கூட தெரியாத பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
0: ஓஹோ, சரி. இப்ப வந்து வெயிலும் தேவையா இருக்குது, மழையும் தேவையா இருக்குது, எல்லாமே மனசருக்கு தானே? ஏன்னா நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பத்துக்காகவும்
0: கேட்போமே. நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோப்பூர் அஜன் சலூன்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜன் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து ஷர்மிளா வந்துக்கிறாங்க. கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசல்லகமையிலிருந்து குசல ராஜா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு சிங்கராஜா அணிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மாலா அணிந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகளோடு வசந்தம் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரெஜினோல்டு வந்திருக்கின்றார் நாவற்காட்டிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கென்யா மஹரூப் நகர் நசூர் அணிந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் சரவணன் அமுதா இணைந்திருக்கின்றேன், கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து சூப்பரான ஒரு பாடல் தாருங்கள், நான் சுதன் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் சுகந்தி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தவா வந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுபோவியல் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுந்தர் ராஜ் இணைந்திருக்கின்றார். ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. இனிமையான பாடல்களை நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரசன்னா மது இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கன்னா, நான் மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரியம்பதியிலிருந்து இதயரத்து நம்ம வந்திருக்கிறாங்க. முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் ராஜா பண்டாரவளையிலிருந்து கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். பேர்வளையிலிருந்து நசார் வந்திருக்கிறது. இவளை முகமது சாலை இருந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் நினைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இவளை ஏராவூர் 4 தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. நசுருதீன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று மயு இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்கன்னா ஒலிக்கின்றது பாடல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் அரபநகர் பரிதா பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா பரிதா?
1: ஓ, நான் சுகமா இருக்கேன். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: பாடல்கள் பிடிச்சிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: அப்படியா? சரி, பாடல்களை கேட்டுக்கொண்டு உங்களோட வேலைகளையும் செய்து கொண்டிருக்கீங்க அப்படியா? இல்லாடி எங்க வேலை, என்னத்த வேலை அப்படியா?
1: நிகழ்ச்சியில
0: யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: அண்ண கிளி உன்னை தேடுது, 6 மாதம் 1 வருஷம் அவர் அன்பு மெனிவாடு. அந்த பாட்டு தாங்க. அந்த பாட்டை கேட்கறதுக்கு என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் கிருபா ஐயா, சதிகா குட்டி, முள்ளிப்பொத்தன் அக்பர் ராஜா வில்லம்மா, நசுன் மச்சா வில்லம்மா, கந்தலா கே உயதின் சட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: நன்றி, வணக்கம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வெளிமட தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:48 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரீஃபா. இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடலை பாடி கட்ட போறீங்க அப்படிதானே? அதுதானே, நீங்க என்ன முடியாத ஒரு விஷயத்த அப்படியே பாடுங்கன்னா நான் எப்படி பாடுறேன்? சரி சொல்லுங்க சரீஃபா, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க?
1: பாடல் கேட்க எனக்கு சொன்னவர் அம்மா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காக கேட்க விரும்புகிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சி இருந்தமைக்க.

சுகம் சுகமானது நிகழ்ச்சி ஒன்று இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து அரசு வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கருதாவளியிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கின்ற இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கினிகத்தனையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கின்றார். தற்பொழுது கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சசிகலா அணிந்துக்கிறாங்க. புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சனி இணைந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? புலத் சிங்களவிலிருந்து ரஜினா வந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரூபா அணிந்திருக்கின்றேன். தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தயாளன் வந்திருக்கின்றார். தெஹியோ விட்டவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பவானி வந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நட்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திருகோணமலையிலிருந்து கஸ்தூரி இணைந்திருக்கிறேன். கணவர் ஸ்ரீதரனுக்காக வேண்டி பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புகவந்தலாவையிலிருந்து காளிமுத்து வந்துக்கிறாங்க. அன்பான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மருதமுறையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபா, நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிமால் குமார் குறிப்பிட்டுகின்றார். அதுபோன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சி பாடல்கள் வேறு லெவல். நான் மட்டக்கிளப்பிலிருந்து கோசலை இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கோசல குமாரை குறிப்பிடுகிறாங்க. அதேபோன்று வேர்வலையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். ஜூடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிட்டுகின்றார். அதேபோன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. நான் வெஸ்டர்ன் ராஜா அணிந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று மனோகரன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: தமிழ்நாட்டில் வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரே கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: பங்களாதேஷில் ரோஹிங்யா அகதிகள் கல்வி கற்கும் பாடசாலையொன்றில் ஏற்பட்டுள்ள மண்சரிவில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் உள்ள அகதிகள் முகாமில் பெண்கள் பாடசாலையில் மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் 7 சிறுவர்களும் ஆசிரியர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. காக்ஸ் பஜாரில் உள்ள சன்னநெரிசல் மிக்க முகாம்களுக்கு மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதிலே எத்தனை நினைவுகள் வந்து செல்கிறது. சரி, இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் மருதமனையிலிருந்து பதூதீன் பேசுறேன்.
0: எப்படி சும்மா இருக்கிறீங்களா பதூதீன்?
1: நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி சொன்னாரே?
0: சுகம், நலம், நலம் அறிய ஆவல்.
1: காளி திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல் மகிழ்ந்த வாசுதேவன் மாதிரியே. அடியாடு பூங்கொடியே, விளையாடு பூங்கொடியே, வாசும் ஒரு தெய்வம் மற்றும் அலிகான் பாண்டிருப்பு கமல். இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான அறிவாளர்

மண் வாசனை திரைப்படத்திற்காக ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளலாம். மருதமுனையில் இருந்து ராஃபி வந்திருக்கின்றார். கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கொழும்பு 15 மோதிரையிலிருந்து வந்திருக்கின்றார் தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிலம்பையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விது வந்துக்கிறாங்க. சத்யா தினு வினு ஜனு ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அது போன்று வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் அருள்மொழி இணைந்திருக்கின்றேன். பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே போன்று ராம் வந்திருக்கின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, ரேடியோ பெட்டியிலிருந்து நகர்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அமரா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் பண்டாரவளையிலிருந்து மீனகை இணைந்திருக்கின்றேன். பாட்டு தலைவா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கிறார் ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் மூலம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திருமதி வரலட்சுமி வந்திருக்கிறாங்க. குட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கின்றார் மாத்தளை அம்பன் கங்கையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஞான முருகன் வந்திருக்கின்றார். பாடல்கள் அத்தனையும் சூப்பர் சபாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை அருள் மேரி வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் பூனாகலையிலிருந்து. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க, நான் அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சந்திரகுமார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்திரா துஷாந்தன் திவாகரன் தினுஷன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதாஸ்ரீ வந்துக்கிறாங்க. அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹரல் சந்திரா இணைந்திருக்கின்றார். நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சிவா வந்திருக்கின்றார் நோவூடிலிருந்து. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள், நான் பலாங்குடையிலிருந்து வேணி இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மணிகண்டன் வந்திருக்கின்றார். பண்ணைபுரத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு கொட்டக்கலையிலிருந்து சந்தானம் வந்திருக்கின்றார். தற்பொழுது கொழும்பு மயூரா பிளேஸிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். உமா அணிந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கணவர் ராஜனை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஆறுமுகம் ரமேஷும் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:36. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் திருவா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க குமார், கலக்கல் குமார்.
1: ஆமா,
0: சொல்லுங்க. பிச்சு வாங்கிட்டேனா? என்ன தப்பி
1: விச்சிட்டேன்?
0: சரி சரி, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, அதுக்கும் பிச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்களேன். சரி சொல்லுங்க. வாங்குறது பொதுவா இருக்குதான், அத மாதிரி இப்படியா பிச்சு வாங்குறது? சரி சொல்லுங்க, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனது அன்பு மகன் நிரோசன் அவசியம், அவருக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நெருக்க கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்காகவும் எனக்கு ஒரு பாட்டு தாங்களே.
0: என்ன பாடல்?
1: நான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா.
0: அத நீங்க பாடுனீங்கன்னா நான் தரல.
1: நான் கட்டி மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் வெண்ணிலா. அவ்வளவுதான் அஞ்சு பாட முடியாது,
0: அங்கால வருது இல்ல. நன்றி, நிகழ்ச்சி நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு. இப்போ வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். கொழும்பு ஓல்கோட் மாவத்தை மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னே நிகழ்ச்சியில் நினைத்து பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிவா அணிந்திருக்கிறாங்க. அதே போன்று இங்கிரிய விஜயனி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் அனைத்து நடந்த பாடல் தாருங்கள் கணவர் ஸ்டான்லியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரசாந்த் நின்றிருக்கின்றார் மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை சரத் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நீ நிகழ்ச்சியில் அனுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வத்சலா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கறைப்பற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பிரசன்னா மது வந்துக்கிறாங்க. மாவனிலையிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். ராஜகிரியிலிருந்து மொரீன் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாடலுக்கே சொந்தக்காரர் ஆக்கிட்டீங்களோ. சரி, அதே போன்று சுதன் வந்திருக்கிறார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? இன்னே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலிலிருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்திடலிலிருந்து வடிவேல் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? என்ன பேர்? விஸ்வநாதன். எப்படி சுகமா இருக்கீங்களா? அதுதானே, ஏன் அவ்வளவு தூரம் பேசாம இருந்தீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறதுல. சார் சொல்லுங்க, வேலையில எல்லாம் எப்படி போகுது?
1: வேலை சார், கொஞ்சம் வீட்டுல வேலை சார், முடிஞ்சுதான் சவாரி போடி பண்ணிக்கிறேன்.
0: அப்படியா, வீட்டு வேலை செய்யறதுலயே நேரம் போயிருது, அப்புறம் வெளி வேலை பாக்குறது
1: எல்லாமே செய்யணும் சார்.
0: ஆமா ஆமா ஆமா, வீட்டுல இருக்கிற நேரம் முழு வேலையும் நீங்க செய்யற மாதிரி சொல்லிக்கல்றது என்ன? சரி, கொஞ்சமாவது நிம்மதியா இருப்போம்டா, அதையும் விடுறாங்க இல்லப்பா சொல்லி காட்டி. சரி சொல்லுங்க விஸ்வநாதன், நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல கேட்டு காவத்து நீலகாந்தல் மர்மம் ரம்சு குடும்பத்தாயும், மர்மம் சிக்கன் குடுப்பாங்க, கோயில் மர்மம் அருள் செல்வி, மர்ம சங்கீத குடும்பத்திலும், வானும் அருள்மொழி, முந்தாசம், வயல நீலன், மருமக புண்ணிய மகாதேவன், திரு ஜெயமா, மாவனார் மூர்த்தி, இவன் விளையா, சோமசேரி, தயாலு, உமச்சந்தர், பாபு, கிருஷ்ணன், திரிகான், பாதுகொஸ்தின் தம்பி, பேந்தை சங்கத்தும், ஏற்பான சாந்தனி, பனாவத்த சரோஜினியம்மா, முகுந்தலா தாரணியம்மா, அன்பான அதிப்பாக கேட்போம் சார் பாடல்.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்கள்.

நிகழ்ச்சிகளின் முதல் தரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:08 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் இனிமையான சுபஹிட் பாடல்களோடு இன்றைய பொழுதும் சந்தோஷமாக மதிய நேர புதுகிழமை நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கலாம் 3 மணி வரை. எனவே பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள கால் பண்ணுங்க இப்பொழுது முதல் 0122-715-0001 அல்லது 0122-715-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: நேர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரிப்பை போது 12:12 இந்த நேரம் தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இன்றைய பொழுது ஹபிள்ஹாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம். புண்ணாக்கு வாங்க போனேன் மாட்டுக்கு போட, பாதியிலே திரும்பி
0: போந்தேன்.
1: நேத்து புண்ணாக்கு வாங்க போயிட்டு இன்னும் வர கிடைக்கிறேன்னு சொல்லிடுற மாதிரி தான் உங்களுக்கு சென்று நீங்க கேட்க வேணாமா?
0: இருந்தாலும் அபுலாசன் அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க.
1: லீவ் இல்ல, லீவ் கொடுக்குறான் எனக்கு. லீவ் எங்க எடுக்கீங்க? எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. சின்னவங்களை பெரியவங்களை சார்பாம குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஏண்டு ஈரக்கூட விலை ஏண்டு ஸ்ரீதேவியிலே ஆட்சிக்கான மதிய நேரம். வணக்கம். வீட்டில் கவலை, ரோட்டில் கவலை, ஆஃபீஸில் கவலை, வேலை செய்யற கவலை, கவலை எல்லாத்தையும் மறந்து போட்டு இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக ஆசிகா சந்தோஷமா ஈக்கியலுமையா?
0: சரி, ஓகே. நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக கிடைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். ஆரம்பமே குடும்பம் 14 ஸ்டார்ட் ஆவீங்களா?
0: சொல்லுங்க.

0: தேங்கம்மா ஸ்னேகா.
1: ஸ்னேகாவா தேங்காவா? சரி ஓகே மும்தாஸ், அப்புறம் சொல்லுங்க வேற என்ன விசேஷங்கள்? ஊர்ல எல்லாம் அப்படி இருக்காங்க? ஊர்ல
0: எல்லாம் பாஸ்ல எல்லாம் இப்படி மழையா வெயிலா புயலா காத்தா?
1: வெயில் தாங்க,
2: வெயில்
1: அடிக்குது.
0: சமைச்சிருக்க மாட்டீங்க, அவர் சமைக்கக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு சமைப்பாங்க? என்ன
1: என்ன
0: பாட்டு?
2: அப்பு படத்துல இடம் தருவாய மனசுக்குள்ள.
0: இடம் தருவாய்? இப்ப கஷ்டம், கூலி அட்வான்ஸ் எல்லாம் ஈகே அதெல்லாம் கொடுத்துட்டு இடம் தர ரொம்ப கஷ்டம் தான். பாத்து நீங்க தவசையில கீழே பெட்டிக்கிட்டு வச்சு அப்படி கட்டுற ஒழிய இடம் தர கஷ்டம் மாற அப்சர் இதை ஏத்துதான் எல்லாருக்கும் பிளாக் இப்ப.
1: சரி தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு அந்த பாடல் தர்றேன். சரியா? நன்றி. சரி ஓகே. நிகழ்ச்சியின் முதல் நேரம் வந்து மும்தாஸ் பேகம் ரொம்ப சூப்பரா பேசிட்டு போயிருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியோட இந்த கொள்ளும் அப்படின்னு சொன்னா அப்படி என்ன செய்யணும்
0: சொல்லுங்க? கால் பண்ணணும் 01212501
1: அப்படி இல்லன்னா கால் பண்ணலாம் 01212151. அதே போல பேஸ்புக் பக்கமாவும் இணைந்து கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு வந்து கண்ணு அழகி யாரு?
0: கண்ணு தாருக்கு தெரியலமா, கோணலா தாய்க்கு கண்ணு இல்லாம.
1: கண்ணு அழகினா யாரு சினிமால?
0: கண்ணு அழகி தாரு சரோஜா தேவி. முட்டை கண்ணுமா ஐக்கி ரெண்டு ஆம்லெட் போட்டமா? இல்ல
1: மீனா. மீனா ரொம்ப பிடிக்குமா?
0: மீன் எனக்கு அவ்வளவு பிடிக்காது.
1: ஏன் பிடிக்காது?
0: எனக்கு பிடிக்காது.
1: சிறந்த ஒரு நடிகை, அழகான ஒரு நடிகை.
0: எனக்கு பசிந்தெல்லாம் பிடிக்காய். எனக்கு பிடிக்கும் சரளா, கோவை சரளா.
1: அவங்களும் அழகான ஒரு திறமையான ஒரு
0: நடிகை. அவங்களும் தான் எனக்கு இந்த சினேகா தேங்கா மீனா கீனா அதை விட செட் ஆகும்.
1: சரி சரி ஓகே. அடுத்து நாட்டாமை திரைப்படத்தில் மீனா பொண்ணு பாடு.
0: நாட்டாமை பிடிக்கும்.
1: ஆமா.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: பில்லனான
4: பாபா அபிலாஷன்.
3: மனுஷனா பிறகு பெரிய விஷயம் இல்ல, மனுஷரா வாழும்.
4: அதான் நீ செய்யற இல்ல.
3: என் பேர் வரோன், எங்க போனாலும் அபிலாஷன், தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா. என்ன தொழில் நான் செய்யணும்னா?
4: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு பாவன் இது நம்ம தியேட்டருக்கு, உனக்கு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: மகள் ஊர்வலம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போயிருந்தது. இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: மலரே ஒரு வார்த்தை பேசிட்டு மலரை பேசினா பிடிக்குமே
0: இருக்கும். இந்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம் கல்மனை, நம்பிக்கை கிராமம் ஹெரோல் சந்திரா.
0: ஹெரோல், எப்படி இருக்கிறீங்க?
2: உங்களை போல மகிழ்வாக நிகழ்வை கேட்டுக்கொண்டோம்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, காவல் கடமையோட இருக்கிறீங்களா? வீட்லயா லீவா?
2: காவல் கடமைக்கு வந்தால் தான் அழைப்பு எடுக்க முடியும்.
0: வீட்ல இருந்தா கால் பண்ண முடியாது அப்படியா?
2: வீட்ல இருந்தா தெரியுங்களா? நீ
0: பிசி பிசி. சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அபுல் எதுவும் கேட்க வரா?
1: இல்ல, நாங்க பக்கத்துல இருக்க அவருக்கு எங்களை விளங்காது. நாங்க பேசி வேலையில அவரோட
2: அடியார்கள் உன்னை தேடி வந்தேனே முருகாவடி வேலா தந்தை அருள் வேலா முருகாவடி வேலா வருவாய் சிவபாலா.
1: அருமை அருமை அருமையான பாட்டு, அருமையான நேரத்துல பாடிக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
2: நன்றி நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்தீங்களா,
1: என்னை
0: தருவேன்
1: பேருடைய

0: ராஜ்குமார் இசையில் அவள் வருவாளா?
1: அன்புள்ள
2: சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நான் பாதிக்க சின்னத்தம்பி.
0: ஓகே சின்னத்தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்களோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க.
2: நான் சுகவீன காரணமாக கொஞ்சம் எடுக்காம இருந்தேன் சகோதரி.
0: இப்ப நல்லமா உங்களுக்கு? ஓகேவா?
1: சகோதரா எப்படி இருக்கீங்க? பக்கத்துல சகோதரனு மீச்சி சகோதரா, எப்படி நல்லா இருக்கீங்களா சகோதரா? இப்ப சோகம் தான்
2: என்ன சகோதரா?
1: ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்க சகோதரா. இப்ப வீட்டுல தான் என்ன சகோதரா?
0: கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க. பாடல் யாருக்காக?
2: இந்த பாடலை அன்புமணி பூமிக்கா சின்னத்தம்பிக்காகவும் நித்திய பிரபா ஸ்ரீதரன் காரங்க பிரபா அபீசரன் நவலப்பிட்டி என்ற அன்பு அக்கா ஜெமிலா ஜெமிலா சித்தக்காகவும் முகா மற்றும் கிருஷ்ண பிரபா நாகேந்திரன் மற்றும் தொலசல கேலிசன் ரவிச்சந்திரன் ராஜ ராஜ சுலோசனா மற்றும் கடையில் இருக்கும் சீதராஜா கவிதா அல்வத்துறை உமாச்சந்திரன் வகத்தோட்டம் சின்னியா மகாதேவன் மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார் அன்பர் திரவணன் விலோசனன் தர்சனா தர்சனா மற்றும் தனலட்சுமி ராஜலட்சுமி பங்குடாவெளி அழகுசுந்தரன் விகல ரமணி தீர்த்தன் செல்வநாயகம் சுப்பைய ஆகாஷ் ஐயாத்திரே சண்மகநாதன் தேவாகமத்தன் துரைராஜ் தேவகலா ஆட்டோ விஸ்வநாதன் இந்திரிய ரவி சின்னக்குடியான வசந்தகுமார் சொக்கலிங்கம் முத்துக்குமாரி அருள்மொழி மற்றும் எச்சப்பட்ட சிவாஜி விளாச அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் அங்கே எனது தங்கை வேலை செய்யும் சகோதரி கௌசல்யா கவுண்டு கேட்டவர்களே நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சகோதரா. அவ்வளவுதான், வேற இல்லையா?
0: வேற யாராவது இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து இனிய விலை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் பாடகர் உன்னிகிருஷ்ணன்.

0: கம்பல்சரிபடுத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேரம் 12:51. இந்த நேரம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: அபி,
0: என்ன யோசிச்சு சொல்றீங்க? பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நன்றி
3: தங்கச்சி, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
3: பண்றீங்க?
0: என்ன சமையல்
3: இன்னைக்கு ரேடியோ கேட்டு கொண்டிருக்கு, போய் சொல்ல வேண்டதுக்காக ரொட்டி சமைக்கிறேன் சொல்லி. ரொட்டி எப்படி அடுப்புல வச்சு
1: சமைக்கிறேன்?
0: சரி சரி, ஓகே ஓகே. அபி, உங்களோட ஃபுல் நேம் என்ன?
3: அபிஷாலி பாமு.
1: அபிராமி.
3: அபிராமி அபிராமி அபிராமி. அப்படி சொல்லுங்க அபிராமி, இப்படி சந்தோஷமா இருக்கீங்க தானே ஈரகோலே?
1: ஓ அண்ணா, ஹாப்பியா இருக்கும்.
3: ரொம்ப சந்தோஷம். அதே அபியோட சொல்லுங்க, தாராளமா மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க.
1: ஹஸ்பண்ட் இருக்காரு அண்ணா, ஹஸ்பண்ட் மோதி தான் இருக்காரு. மகன் சைக்ரன் இருக்காரு.
3: புருஷன் வந்து
1: என்ன
3: பாட்டு கேக்குற? பாட்டு கண்ணுக்குள்ள உன்னை வச்சு கண்ணம்மா. சோக பாட்டு சீதி மதிய நேரம் அந்த மாதிரி.
0: சரி ஓகே, அந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: ஓகே
0: ஓகே.
3: அதுமே கண்ணுக்குள்ள உன்ன வச்சு கண்ணம்மாண்டில பாடுற போயியா? கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ளே வைக்கிறான். அப்புறம் கண்ணுக்குள்ள வைக்க போறானா?
0: சரி சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: நான் பிடிக்காது, பிடிப்பேன். அப்ப நீங்க அப்படி தாராவ கண்ணுக்குள்ள வச்சுக்கீங்களா? சீதேவி இல்ல என்ன? என்னத்துக்கு தேவையில்லாத வேறு என்ன?

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் இதுவரை 65,034 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நுழம்பு பெருகும் இடங்களை அழித்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சீசல்ஸ் தீவுகளில் இந்திய பிரதமருக்கு உயரிய விருதொன்று வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய பிரதமரின் இவ்விஜயத்தின் போது குறித்த விருது தொடர்பிலான முன்னறிவிப்புகள் காணப்படாத நிலையில் திடீரென சீசல்ஸ் குடியரசினால் குறித்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அது குறித்த பாராட்டு ஆவணங்களில் எழுத்துப்பிழைகள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: ரன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்ற நேரம் 1:09. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: தங்கச்சி. வணக்கம்
0: வணக்கம்
2: அண்ணா. வணக்கம் சொல்லு.
1: ரமேஷ்குமார்.
2: ரமேஷ்குமார் நானா? எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
1: நல்லா இருக்கு. அவ்வளவா
2: தம்பி சொல்லுங்க.
1: தங்கச்சி நேற்று வேற எங்க போனவர்?
0: நாளைக்கு வருவாரா இல்லையான்றது வந்து கேள்விக்குறி.
2: அது இல்ல, கடவுள் கையில என்ன
1: மீன
2: பிடிக்காது. கண்ணு ரெண்டு முட்டமாய்த்தானே
1: எனக்கு
2: இப்படி செய்யலாமா? நீங்க கைய புடிச்ச கூட பிரச்சனை இல்ல. கடைசியில சென்னை தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி கட்டாயம் உங்களுக்கு அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டீங்க. அழகியோடு எல்லாம் வைக்கிற பம்பளப்பட்டியில இங்க கொழும்பு வீதி. அக்கா மகன் அங்க போய் தீக்கார். வேற விஷயமா போயிருந்த பாருங்க.
0: சரி
2: சரி, அந்த பாட்டு வரும் தாராளம் மீக்கா.
1: மற்றும் மரவம்பளவு சோமசுந்தரம் குடும்பம், ஐயாத்திரா குடும்பம், நரேசன் குடும்பம் எல்லாத்துக்காகவும் பாடுத்தாங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி. பாத்தீங்களா அபுல், உங்களுக்கு இந்த டேமேஜ் தேவையா?
2: எனக்கு சரளாவை பத்தி பேசி அவர் வந்து அக்கா பொண்ணு கைய பிடிப்பான்னு கேக்குற பாருங்கன்னு.
0: அதுதான் அதுதான். சரி ஓகே. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் பிபிக்கிறதுக்கு எங்களுக்கு கால் பண்ணலாம். 0122 5 அல்லது
2: 0112 7 5 1 1 1.
0: அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியோடு. அடுத்து ஒழிக்க வருகின்றது பாடல் இது பாஷா.
2: பாஷா
0: திரைப்படத்துக்காக

0: வசம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து

0: பெருமாள்
1: பாட்டு கேக்குறியா
2: அப்புறம் சொல்லுங்க வேற என்ன விசேஷங்கள். எப்பவும் போலதான். சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க பெருமாள், அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: அவருக்கே கூட
2: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்க அடுத்தும் சங்கமம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு பாடல்.

0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நேரம் 1:42. சரி, இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம். எல்ல போகல விசில் அடிச்சு ஓடிட்டா தாரு. வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் தாரு. தோப்பூர் பக்கம் இங்கு
2: அப்புறம்
1: சொல்லுங்க, அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: ஒரு
0: விதமா போயிட்டு இருக்கா? ஒண்ணு நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும்.
1: ஒரு விதமா போய்கொண்டிருக்கோம்.
2: அனைவருக்காக
0: பாடல் கேட்கலாம். நன்றி. ஓகே, அபிஹாசன் நேற்று ஞாபகப்படுத்தணும். திட்டம்
1: தொடர்பாக
0: சரி, வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுற்ற விசேடமான ஒரு வேலைத்திட்டம் சுயாதீன ஊடக வினைப்பின் மற்றும் ஒரு சிறப்பான சிறந்த ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நீரங்கள் அபிஹாசன் மிக மிக அவதானத்தோடு
1: நாங்கள் கட்டாயம் ரெண்டு பக்கம் பார்த்து முன்னுக்கு பார்த்து தங்கிட்டு அவதானமா கவனமா போனியா?
0: நீங்களும் அப்படிதானே?
1: நான் அப்படிதான் போறேன். இப்ப இதுக்கு பொறுத்த இந்த டேக்கியாக பொறுத்த ரொம்ப கவனமா போறேன்.
0: ரொம்ப ரொம்ப
1: ஆமா.
0: சரி, ஓகே. நேரம் 1:44 நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் உன்னிகிருஷ்ணன்.
3: திரை உலகின்

0: பண்டிகையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: டேக் கேர், டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.8
4: பழங்க
5: பழனி பச்சா
4: மினுமினுங்க
5: செங்கரட்டி
4: செவந்த பிள்ளை
5: நான் வந்த

0: சமயத்தில் வசந்தம்
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
2: 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்த கூடுதல் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் சுகாதார சேவையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அதற்கான நிதியொதுக்கீடுகளை வழங்க தயார் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உடன்பாட்டை மீறி ஈரான் ஹோமுஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்களை தாக்கியதால் ஒப்பந்தத்தை அதிரடியாக ரத்து செய்து ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்று ஈரானின் 80 இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்ய திட்டமிட்டு வருவதாகவும் அவர்களின் தனது பெயர் முதலில் உள்ளதாகவும் ட்ரம்ப் அச்சம் வெளியிட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி

0: சோனியா சோனியா சூக்க வைக்கும் சோனியா சோனியா
1: சோனியா இல்ல ஜீனியா ஜீனியா வவுனியா குவாரியா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு.
0: ஜீனியா யாரு?
1: எங்கட ஜீனியா தௌபிக்னா மவள்ட மவள்ட சித்தப்பட புள்ள எங்கட தாய் புள்ள.

0: இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
1: தோப்புல எப்படி மழையா வெயிலா புயலா காற்றா சுனாமியா சூறாவளியா?
0: மழை வெயில் புயல் காற்று ஒன்றும் இல்ல, இப்ப ஒரே வெயில்ல தான் இருக்கு.
2: ஒரே வெயில் தான், சுனாமி எல்லாம் கூப்பிடாதீங்க திருப்பி.
0: அம்மா பாருங்க, இவங்க சுனாமி எல்லாம் கூப்பிடுறாங்க.
1: அப்புறம் ஸ்ரீதேவி, இந்த செல்லுங்கம்மா என்ன பண்றீங்க, சும்மா இருக்கீங்களா வீட்லயா?
0: வீட்டுல இருக்கிறேன், இப்ப வேண்டாம் இந்த வசந்தம் கேட்டுக்கொண்டு பாட்டுகளை கேட்டுக்கொண்டு
2: இருக்கிறேன்.
0: அருமையான பாடல், அருமையான வாழ்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. மீக உங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கும்
0: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா, அது போல தப்புகளுக்கு அந்த வசந்தகுமார் நவாஸ், அது போல ரேணுக்கா இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காக உங்களுக்காக கேட்போம். நன்றி
1: நன்றி.
2: சரி, ரொம்ப நன்றி எனது கொண்ட வைக்கீடன்.
0: நன்றி நன்றி.
2: இதே போல சொந்தங்களே, நீங்களும் அழைப்பேற்படுத்தலாம் நிகழ்ச்சிக்கு.
1: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுக்கு,
2: அப்படி இல்லைன்னு சொன்னா கால் பண்ணலாம் 0112-115-111. பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம்.
1: ஜாலியா பேசலாம் வாங்க இந்த பக்கம்.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து ரைடெக் சீல் கோட்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்த நேரம் 2:28 விழாமலே இருக்க முடியுமா?
1: இருக்கா புழுந்து புழுந்தான் முதல்ல மூட்டுக்கால் போட்டு படை அடிக்க
0: சொல்றீங்களா? அடுத்தும் வழிபிலர் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாரு? ரவுமா. இங்க இருந்து ரவுமா? ரவுமா
0: பேசுறீங்க? தம்புல கொஞ்சம் சத்தமா பேசலாமே.
1: ஐதானே ரவுமா?
2: சத்தமா தான் பேசுறேன்.
1: ஐதானே எங்களுக்கு கேக்குதுல, எங்களுக்கு கொஞ்சம் அப்செட் போல இருக்கு. ரவுமா
2: என்ன
1: ஒரு மாதிரியா உங்களுக்கு விழாமல் இருக்க முடியுமா? புடிச்சிக்கியா?
2: நன்றி.
0: சரி, ரொம்ப நன்றி கபூர். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மைக்கு. அடுத்து வானத்தை போல திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: ஆரி வாசல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்தது. நேரம் 2:40. அடுத்த ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கிடைக்க பெற்றிருக்கின்றது. பாத்தீங்கன்னு சொன்னா ஹாலிகளையைச் சேர்ந்த எல் சந்துஜா எல் சிந்துஜா இரட்டை சகோதரிகள் இருவரும் தினம் வந்து பிறந்த நாள் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்களா.
1: சிந்துஜாக்கும் சந்திராக்கும் இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்.
0: சரி ஓகே, இவ்வளவு வாழ்த்துறாங்க சித்தா, அதே போல அன்பு அம்மா அப்பா தாத்தா தங்கை, அதே போல உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லி இருக்கிறாங்க. சந்துஜா சிந்துஜா இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். கண்டிப்பா
1: கண்டிப்பா.
0: சரி ஓகே ஹபிள், இந்த நேரம் வந்து எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு வந்து சுதன் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நானும் ஒயால் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். குழு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. நாங்க அப்படி மதுரை பக்கம் போயிட்டு வரலாமா?
1: சண்முக
0: சுந்தரம் இணைந்திருக்கிறார், கருணியானந்த் ஹரி இணைந்திருக்கிறார், தாசன் கிருத்திக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: ஐமாந்தி மருதானந்தி ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கார், ஃபஷால் வந்திருக்கிறார், அதே போல சுரேஷ் வந்து சுரேன்ஜி வந்திருக்கார், ரகு வந்திருக்காங்க, கண்மணி வந்திருக்காங்க.
0: சரி, குறிச்சாக்கணியிருந்து அசுர்டீன் இணைந்திருக்கிறாங்க, அதே போல அன்பான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். பொகுமந்தலாவிலிருந்து கலிச்செல்வன், திப்டிகா சேலந்து ஸ்டீவனும் இணைந்திருக்கிறார்.
1: தூத்துக்குடியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தங்கம்மா வந்திருக்காங்க, ஜெனிதா வந்திருக்காங்க, அது போல வந்து அந்தோனி அம்மாலும் வந்திருக்காங்க. சூப்பரான பாட்டுகள் நானாண்டு சொல்லிருக்காங்க.
0: அதே போல ஒரு கூட பத்து தமிழ்நாடு தோட்டம் அறிமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்துக்கிறதா சொல்லி இருக்கிறான். வைஜெயந்தி மாலா விநாசிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல வந்து எங்களோடு வந்து ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார், அவரும் வந்து பதுலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். சதார் இணைந்திருக்கிறார் நற்பிட்டி முனையிலிருந்து.
1: சரி, இது மாதிரி உங்களோட பேர் கூட வரணும்னு சொன்னா நீங்க டமாண்ட் எங்க பேஸ்புக் பக்கம் வைத்துட்டு மன மன படம் டைப் பண்ணி அனுப்பிங்க. டமாண்ட் எடுத்து டுமின் ஒரு பாட்டு வரும்.
0: சரி, அடுத்து நான் கேட்க போறது இந்த மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் பாடகர் உன்னிகிருஷ்ணன்.

0: ஒலிகாரபிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆள் விழுங்கி ஹபுள் ஆசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: உடனடி மற்றும் குறுகிய கால தீர்வாக பேரவாவைக்குள் கடல் நீரை உட்புகுத்தி அதன் மூலம் ஏரியை சுத்தம் செய்யும் விசேட தொழில்நுட்ப திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முழுமையான நிதி பங்களிப்பை வழங்குவதற்கு நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான பொறியியலாளர் நஹில் விஜய் சூரிய இணக்கம் தெரிவித்துள்ளார். வாவியின் தூய்மையையும் அழகையும் நிலையான முறையில் பேணுவதற்காக நீண்டகால திட்டங்களை இந்த வருட அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்துவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கொழும்பு மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: சீனாவின் தென்பகுதியில் ஏற்பட்ட வெப்பமண்டல சூறாவளி தாக்கத்தை அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 16 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதுடன் 275 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 120,000 பேர் வரையில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. சுமார் 3000 மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார்.
1: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைய தினமும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் ஜியா.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இன்றும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ரெண்டு பேரும் உள்நாட்டில் வெளிநாட்டில் அதே போல எங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிற அப்டேட் மட்டுமில்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்று இருக்கிறது.
0: அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓய்வு பெறும் அரசு அதிகாரிகளுக்கு வந்து ஓய்வூதியங்களை வழங்குவதில் ஏற்பாடு வந்து தாமதங்களை குறைக்கும் நோக்கில் வந்து ஓய்வூதிய திணைக்களம் வந்து இன்று முதல் விசேட இணையவழி விழிப்புணர்வை தொடர்ந்து ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த 6 மாதங்களுக்கு ஓய்வு பெறும் திட்டமிட்டுள்ள அதிகாரிகளுக்கு தேவையான நடைமுறைகளை சரியாக பூர்த்தி செய்வதற்கு, ஓய்வூதிய பலன்களை தடையின்றி பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டல்களை இந்த திட்டம் வழங்க உள்ளது.
1: சூப்பர், நல்ல திட்டம். அதே போலதான் இப்ப வந்துட்டு ஆனந்தி பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிற விஷயம்தான் கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த கலவரம். அதனால வந்துட்டு 27 பேர் உயிரிழந்திருந்தாங்க இல்லையா. அதுல வந்துட்டு 7 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்த ஒரு சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. போலீஸ் அதிகாரிகள் துறையில மட்டுமில்ல, எல்லோர் மத்தியிலையும் ரொம்பவே கவலையான ஒரு விஷயம் கூடாது. அந்த 7 அதிகாரியும் இளம் வயதினரும் கூட இல்லையானது. அது மட்டுமல்ல, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த கலவரத்துக்கு பிறகு பெண் கைதிகள் சிலர் வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் அந்த சிறைச்சாலைகள் ஏற்பட்ட கலவரம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. அது நாங்கள் சொல்லியிருந்தோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில். இது மட்டுமல்ல, பழைய போகம்பர சிறைச்சாலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போகம்பர சிறைச்சாலை வந்துட்டு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. அந்த சிறைச்சாலை எதிர்காலத்தில் ஒரு சுற்றுலாத்துறை அல்லது ஒரு மிருக காட்சி சாலையாக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்துட்டு முன்மொழியப்பட்டிருந்தது. ஆனா இப்போ வந்துட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் ஒரு வர்த்தகமானிய அறிவித்தலை நேற்று வெளியிட்டிருந்தார். அதுல முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பழைய போகம்பர சிறைச்சாலை இருக்கு இல்லையா, மீண்டும் ஒரு சிறைச்சாலையா ஸ்தாபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வர்த்தமானி மூலம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிறைச்சாலைகள் வந்துட்டு போதிய அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரு வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஓகே, பாக்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்கும் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கறது தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியார், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் 4 பீடங்களுக்கான விரிவுரையாளர்களை வந்து 1 வாரத்திற்கு இணைய வழியில் நடத்த முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டெங்கு நோய் தொற்று வந்து பரவி வருவதன் காரணமாக இந்த தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த டெங்கு நோய் அப்படிங்கும் போது வந்து இலங்கையில வந்து அதிக கூடுதலாக வந்து பரவக்கூடிய ஒரு நோயாக இப்ப வந்து இனம் காணப்பட்டுள்ளது.
1: 45 அதிகரிச்சிருக்கு இல்லையா மரணம், என்ன 65,000 மேற்பட்ட டொங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆனந்தி மொரட்டுவ பல்கலைக்கழகத்தும் 2 வாரங்கள் விடுமுறை விட்டிருந்தாங்க அந்த டெங்கு நோய் இதனால வந்துட்டு அதிகரிச்சிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இப்ப நீங்க சொன்னது போல வந்துட்டு கொழும்புல வந்துட்டு 13,150 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்க இல்லையா. அதே போலதான் மாத்தறையிலையும் 4,600 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. கழுத்துறையில 4,354 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க டெங்கு நோயாளர்களாக. இதே போல யாழ்ப்பாணத்தில் 694 டெங்கு நோயாளர்கள் இனம் கண்டிருப்பதாக சொல்லப்பட்டு, ஆனால் உயிரிழப்புகள் பதிவாகல, சடுதியாக அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த டெங்கு நோய் வந்துட்டு கவனமாக இருக்கணும், நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 3:16.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0711 9 79 78
3: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6

0: 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டேக்கிறீங்க. நிறைய விஷயங்களும் கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லோருக்குமே முக்கியமாக தேவைக்கூடிய ஒரு விஷயம், சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறது இல்லையா. அதே போலதான் இந்த ஆண்டில் மேலதிகமாக 3 லட்சம் குடும்பங்களுக்கானது சுத்தமான குடிநீர் வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்துக்காக 175 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் வழங்கல் திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இந்த குடிநீர் இந்த திட்டத்திற்கு ஒரு அங்கமாக தம்புத்தேக்கம குடிநீர் வழங்கல் திட்டம் நாளை ஜனாதிபதியின் தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட இருக்கிறது. ரொம்ப நல்ல விஷயம் உண்டு. இந்த திட்டத்தினூடாக 25,000 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிற நாளைய தினம் 25,000 குடும்பங்களுக்கு ஜனாதிபதியின் தலைமையின் கீழ சுத்தமான குடிநீர் கிடைக்க இருக்கிறது. எதிர்காலத்தில் இது 50,000 பேருக்கு கிடைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் வந்து புதிய வாகன பதிவுக்கு உரிமையாளர்கள் வழங்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் வந்து தெரிவித்திருக்காங்க. சுமார் 1 ஆண்டு காலங்களுக்கு இடைநிறுத்தத்தின் பின்னர் வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் வந்து கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த இலக்க தகடுகள் அச்சிடும் பணியில் வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதால் சுமார் 1 மில்லியன் இலக்க தகடுகள் வந்து விநியோக நிலுவையில் வந்து இப்போது இருக்குது. புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு இலக்க தகடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகல் நேரங்கள்ல வந்து அச்சிடப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கு.
0: ஓகே, 2 கட்டங்களாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது இல்லையா. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மழை வந்து இருந்தது தொடர்ச்சியாக, அதனால டெங்கு வந்திருந்தது. மழையே மழையே அப்படின்னு இப்ப வெயில் வந்துருச்சு. 3 மாவட்டங்களுக்கு இப்ப வெயிலினுடைய தாக்கம் அதிகரிச்சிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராக்கலை இந்த பகுதியில எப்பவுமே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே வீட்டில் இருக்கிற நோயாளிகள், அதே போல நோய்வாய்ப்பட்டவங்க கொஞ்சம் அவங்களோட உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டும். சிறுவர்கள தனிய வெயில் அனுப்புவது அல்லது நீண்ட தூரம் வெயில இருப்பதுங்கிறதெல்லாம் தவிர்த்து கொண்டு குடிந்த அளவு நல்ல குடிநீர்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க.
1: இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ஜிஆர், கித்துள்கல பகுதியில் வந்து நகைக்கடை உரிமையாளர் ஒருவருக்கு வந்து 2.1 மில்லியன் ரூபாய் அபதாரம் விதிக்கப்பட்டிருக்கு.
0: இதுக்கு
1: சரியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ருவன்வெலர் நீதிவான் நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை வந்து இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு வனவிலங்கு பாகங்களை வந்து சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பாக 38 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு அடுத்து வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு.
0: அது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நம்ம தன் வசம் வச்சுக் கொண்டிருந்தா அது முற்றிலும் சட்டவிரோதமான ஒரு விஷயம்தான். இப்போ வந்துட்டு இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கிறது, ஒரு பக்கம் டெங்கு இல்லையா. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, சமூகத்தில் வந்துட்டு தோல் நோய்கள் பரவுவது தீவிரமாக அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையும் விட்டு இருக்கிறாங்க வைத்திய அதிகாரிகள். எனவே இந்த அதிகரித்து வருகின்ற தோல் நோய் குறித்து நீங்க கட்டாயம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களோட தோல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அல்லது அரிப்போ அல்லது அறிகுறியோ இருந்தா எந்த ஒரு தாமதமின்றி வைத்தியருடைய ஆலோசனை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாட்டில தோல் நோய் வந்து தற்போது தீவிரம் அடைஞ்சிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாகவும் மனிதர்கள் மத்தியில மாறி இருக்கிறது.
1: இன்னும் என்னென்ன நோய் வரும் அப்படிங்கறது தான் தெரியல. ஏன்னா
0: கோவிட்ல இருந்தே நாங்க தப்பிச்சிட்டோமா, இன்னும் என்ன நோய் வந்தா என்ன எல்லாத்திலயும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன்.

0: ரக்கை பேரவடுதுக்காக மானின செயல் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மணந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு
1: நேரம் மாலை 3:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: நிறைய விஷயங்கள் பேச போறோம். பொதுவாக இந்த டொனால்ட் ட்ரம்பும் ஈரானும் சொல்லுவாங்க, எல்லாருமே இப்ப சோசியல் மீடியாங்க மீம்ஸ் எல்லாம் போட்டு தெரியுறாங்க, கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி தெரியுறாங்க.
1: ஏன்னா அப்படியும் சொல்லலாம் ஜியார், இன்னொரு விஷயமும் சொல்லலாம், மாமியார் மருமகள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: இதுவும் போறது நல்லா அடிக்கடி சண்டை பிடிச்சுக்கிறாங்க, எப்ப சேருவாங்கன்னே தெரியல, சேர்ந்துக்கிறாங்க ஆனா ஐயோ சேர்ந்துக்கிட்டாங்களே என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்குள்ள அந்த செகண்டே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அதிரடியா பிறப்பிப்பாரு டொனால்ட் ட்ரம்ப். பல பல யுத்தங்கள், பல பல சண்டைகள், அந்த நீங்க சொன்ன மாதிரி மாமியார் மருமகள் சண்டையில தாக்குதல் இருக்கோ தெரியல, சண்டை இருக்கும், ஆனா கணவன் மனைவி கடையில தாக்குதல் இருக்கு. என்னன்னு எந்த பொருளாலாவது அடிச்சுக்கோம்ல, அது மாதிரிதான் இப்ப வந்துட்டு ஏற்கனவே ஒப்பந்தம் வந்துட்டு நிறைவு செய்திருந்தாங்க. சில சட்டத்திட்டங்களுக்கு இடையே சில நிபந்தனைகளுக்கு அமைய ஒப்பந்தம் நிறைவு செய்திருந்தாங்க. இப்ப என்னடான்னா, நேற்று அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். 20 மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் மீது அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலும் நடத்தப்பட்டிருந்தது. இதனால எப்படா தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியா ஒரு குரூப் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சடுதி அந்த கச்சா எண்ணெய் விலையை அதிகரிக்கிறதுக்கு, அங்க அதிகரிச்சா எல்லா நாடுகளையும் இன்னும் சடுதியாக அதிகரிச்சிடும். அப்ப வாகன இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அச்சோ மறுபடியும் பெட்ரோல் விலை கூடிடுச்சா அப்படின்னு ஒரு ஹார்ட் பீட் சத்தம் கூடிடும், நைட்டுக்கு தூங்க முடியாது, போற பிளான் எல்லாம் கேன்சல் அப்படிலாம் இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இந்த தாக்குதல் ஈரான் மீது கடுமையான தாக்குதல், 20 மடங்கு தாக்குதல் பதிலடி கொடுக்கப்படும். அந்த ஹார்மோன்ஸ் நீர்நிலையை மூடினால் அது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதன் ஊடாக பயணிக்கின்ற கப்பல்களை ஈரான் வழிநடத்த வேண்டும், அதை அனுமதிக்க வேண்டும், தாக்குதல் நடத்தினா நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தெஹ்ரானினுடைய ஈரானின் கடற்கரை பகுதிகளில் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக ஈரான் ஊடகங்களும் தெரிவிச்சிருந்தது. அப்ப ஒரு பக்கம் இருக்க கச்சான விலை சரிதையாக அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க ஈரான் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஈரானை எதிர்த்தால் மீண்டும் ஹார்முஸ் நீர்நிலை மூடுவோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்து, நீங்க அடிச்சா நாங்க மூடிடுவோம், அவ்வளவுதான், அவ்வளவுதோட இல்ல அவங்க பேச்சு. எப்படி சொல்ல இருக்கிறாங்க பாப்போம், எப்பதான் அந்த சண்டையில அடிச்சுட்டு நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம், இன்னும் சுவாரஸ்யமா நல்ல விஷயங்கள் கிடைக்கும்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சூடான் நாட்டில் வந்து பொதுமக்கள் பயணித்த வாகனங்களை குறிவைத்து 2 நாட்களாக வந்து நடத்தப்பட்ட பல்வேறு ட்ரோன் தாக்குதல்கள்ல வந்து பெண்கள் உட்பட 25 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காங்க. அதே நேரம் ஜியா, நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த பாகிஸ்தான் கடற்கரையில வந்து ஒரு கப்பல் வந்து காணாம போயிருந்ததாக சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடல்ல வந்து இந்த கப்பலுடைய பாகங்கள் வந்து கிடைக்க பெற்றுள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் காணாம போனவர்களை வந்து தேடிக்கொண்டுதான் இருக்கிறதாகவும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க.
0: பாருங்களேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா மலேசியா விமானம் மாயமான மாதிரி எப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கணும். இதே போலதான் இப்ப மழை நின்றுச்சு, நிறைய இடங்கள்ல வெயில் அதிகரிக்கிறது, இருந்தாலும் இந்த வீதி விபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு இல்லையா. இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு எதிர்காலத்தில் அதுல இருந்து கொஞ்சமாவது வீதி விபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான்
1: டேக் கேர் வேலை திட்டமானது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேரடியாக சென்று ஜனாதிபதியுடைய கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் வந்து ஆரம்பமாகி இருக்கு. 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெறும் இந்த வேலை திட்டத்தை வந்து அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க.
0: ITN சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கண்ட FM அனுசரணை கூட இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கவனமாக உங்களுடைய பயணங்கள் அமையட்டும், பாதுகாப்பாக இருங்க.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க பொறுமையாய் 5 மணி வரைக்கும்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிய வாகன பதிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஒரு வருட கால இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி வேறஹெரவில் உள்ள அலுவலகத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதனால் சுமார் 1 மில்லியன் இலக்க தகடுகளின் விநியோகமும் தடைப்பட்டது. இந்நிலையிலேயே எதிர்காலத்தில் இலக்க தகடுகளை தடையின்றி விநியோகிப்பதற்கு தனியார் நிறுவனத்துடன் 3 பில்லியன் ரூபா பெறுமதியான 5 வருடகால ஒப்பந்தத்தை அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தியாவின் மராட்டியில் பெய்து வரும் கனமழையினால் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மராட்டியத்தில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. நான்டெட், ஹிங்கோலி மற்றும் பர்பானி மாவட்டங்களில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது 3.6 முதல் 4.6 வரை என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நிலநடுக்கத்தினால் பாரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: இருமுருகன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. இந்த மனத்தியாலத்தோடு இணைந்து இருக்கலாம். நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்கள் கேட்க போறீங்க. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்களோடு இணைந்திருப்போம்.
1: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னார் ஜெய்ப்பூரில் வந்து சொத்துக்காக தன்னுடைய மகளையே கொலை செய்த தாய். சரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் இறந்த பிறகு வந்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் வந்து மகளுக்கு வந்து சொந்தமாக இருக்கிறது. சொத்துக்காக தன்னுடைய மகளை வந்து மகளும் மகளை வந்து தன்னுடைய தம்பியோடு சேர்ந்து சரியா மகளை வந்து கொலை செய்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு.
0: பாருங்க, சொத்துக்காக உயிர்கொலை செய்யற சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல பதிவாக இருக்கிறது. சொத்து தான் முக்கியம், உயிர் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப வந்துட்டு வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல காலநிலை மாற்றங்கள், மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள் இப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல மகாராஷ்டிரா பக்கத்துல இப்ப தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல இந்தியாவின் மகாராஷ்டிரா மட்டுமில்ல கேரளால இருந்து நிறைய இடங்கள்ல மழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில மழை பெய்வதனால வந்துட்டு என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இல்லையே அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெள்ளத்துல அடிச்சு சென்றது நம்ம இல்ல. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா சுமார் 3000 சிலிண்டர்கள் ஆற்றின் வெள்ளத்துல மிதந்து கொண்டிருக்கிறதாம். பாருங்களேன், நம்ம எல்லாம் எப்படாண்டுட்டு இருக்கிறோம். சரி, ஒண்ணு கிடைக்காதா, அந்த பக்கம் 3000 சிலிண்டர்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கிறதா இந்த மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக.
1: இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா மழை அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். சீனாவில் வந்து குவாங்லி மாகாணத்துல வந்து பெய்த கடும் மழை காரணமாக சூறாவளி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாம்பு பண்ணை வந்து சேதம் அடைந்திருக்கு. அங்கிருந்து வந்து சுமார் 800 முதல் 900 பாம்புகள் வந்து வெள்ள நீரில் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. வெளியேற பாம்புகள் வந்து பெரிய பெரும்பாலானவை வந்து விஷமற்றது தண்ணீர் பாம்புகள் என்று முதற்கட்ட தகவல் வந்து வெளியிட்டாலும் அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் வெளியிட்டாச்சு. என்ன அப்படின்னா
0: பாம்புனாலே அதிர்ச்சி தானே.
1: நாகப்பாம்பும் வந்து வெளியேறி இருக்கு. அதனால வந்து அந்த பகுதியில இருக்க மக்கள் வந்து ரொம்ப அவதானமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த பாம்பு கடினால வந்து மருத்துவமனையில வந்து நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு.
0: அது மட்டும் இல்ல, இந்த அந்த பக்கம் போக தேவையில்லை, நம்ம கேரளா பக்கமே போகலாம், இந்தியா பக்கம். ஏன்னா சீனா பக்கம் வந்துட்டு சிதறு கெட்டுக்கு தேல் பாம்பு எந்த இடத்துல எங்க கடிக்குன்னு தெரியாது. அந்த ரஜினி ஒரு படத்துல சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் வார்த்தையே வராது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மனதளத்திலும் 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: ஸ்டோரி
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
2: சரி, இந்த மனதேலத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு கோடை காலத்தில் வந்து இரண்டு நண்பர்கள் வந்து நீண்ட தூரமாக நடந்து சென்று கொண்டிருக்காங்க. வெயில் சுட்டெரித்தாலும் வந்து இருவருமே மிகவும் சோர்வடைந்து தாகத்தோடு நிழலை தேடி வந்து அலைந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழியில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் வந்து தென்பட்டிருக்கு. ஓடி போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அடர்ந்த நிழல் அந்த நிழல்ல வந்து அமர்ந்திருக்காங்க. குளிர்ந்த காற்று வீசியதால் வந்து இருவருமே களைப்பை நீங்கி நிம்மதியாக வந்து அப்படியே மரத்தை பார்த்த மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் வந்து ஒரு நண்பன் வந்து இந்த மரம் எவ்வளவு பெருசாக இருக்கிறது, ஆனால் இதில் சாப்பிடுவதற்கு வந்து ஒரு பழம் கூட இல்லையே, இதனால் மனிதர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நன்றியற்றத்தனமாக வந்து கூறியிருக்காரு. சரியா, அதை கேட்டு அந்த மரத்திற்கு வந்து வருத்தம் வந்து தாங்கவில்லை. அது காற்று மூலமாக சலசலவென சத்தமிட்டு பேசியது. மனிதனை இவ்வளவு சுயநலமாக பேசுகிறாய், இந்த வெயில் கொடுமையிலிருந்து உன்னை காப்பாற்ற இப்போது உனக்கு குளிர்ந்த நிழலையும் ஓய்வையும் தந்து கொண்டிருப்பது நான் தான். என் நிழலில் அமர்ந்து கொண்டே என்னை பயனில்லாதவன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டிருக்கு. சரி, அப்போது அந்த நண்பன் வந்து தன் தவறை உணர்ந்தான். நமக்கு இதுல இருந்து என்ன செய்ய தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் செய்யும் சின்ன உதவியாக இருந்தாலும் அதை வந்து அந்த நேரத்தில் வந்து குறைத்து வந்து மதிப்பிடக் கூடாது. சரியா, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, அது வந்து உதவிதான். சரி, அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: தெய்வ திருமகன் திருப்பதிக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. ஜீவியினுடைய இசையில் தொடர்ந்து மணிந்து இருக்கலாம். அடுத்த மணித்தியாலத்தோடு
1: நேரம் இப்போது மாலை 4:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் காணப்படும் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். Take care.

0: பிச்சைக்காரன் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: இப்ப அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியார், இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து திரையுலகத்துல வந்து நடிகர் நடிகைகளை வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் தானே.
1: அப்ப அந்த வகையில் வந்து ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்து கடந்த சில மாதங்களாக பெரும் விவாதம் பொருளாதாரமாக மாறியுள்ளது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏஐ மூலமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக நடிகையை வந்து தற்போது வந்து உருவாக்கி இருக்காங்க. நிழல் படத்தின் மூலமாக இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படம் வந்து நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாகவும் இருக்க உள்ளதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க.
0: பாருங்களேன், ஏஐ வந்ததுனால வந்துட்டு இனி மனிதர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால திரையுலகில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் ஏஐனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல சம்பவம் தான், அதாவது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பேசுபொருளாக இருக்கிறது சோசியல் மீடியா பக்கம் போனாலே அதுதான் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னால், அந்த ரயில் நிலையத்தில் நாங்கள் ஏதாவது தூர பயணம் போகிறோன்னு சொன்னால், அல்லது ஒரு சுற்றுலா செல்றேன்னு சொன்னால், ஒரு சந்தோஷமாக ட்ராவல் பண்ணும். ஆனால் திருமணம் முடித்து தம்பதிகள் ஹனிமூன் போடுறதுக்கு பயன்படுத்தலாம், தப்பு இல்ல. அதுலே ஹனுமன் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு. என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான ரோஜா இதழ்கள், மலர் அலங்காரங்கள் மற்றும் பலூன்களை கொண்டு அந்த ரயில் பொட்டிகள் அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இருக்கைய வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அலங்கரிச்சிருக்கிறாங்க தேனிலவு கொண்டாடுறதுக்கு. அப்ப வந்துட்டு அந்த டிக்கெட் கொடுக்கிற அதிகாரி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இவங்க வாரத்துக்கு முதல்ல அதை சோதனை இட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இப்படியான சம்பவங்களா நடந்த போது இந்த டிக்கெட் குடுக்கிற அதிகாரி வந்துட்டு என்ன பாத்துட்டு இருந்தீங்க, ஏன் இதெல்லாம் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ரயில்வே துறைகளும் அவரை வந்துட்டு பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. பாருங்களேன், எங்கே போயிட்டு எங்கே முடிஞ்சிருக்கு.
1: அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சார், இப்ப லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு வந்து மலைகள்ல ஏறி பண்றதும் டவர்ல ஏறி பண்றதும் அப்படி வந்து
0: அவருக்கு அவனோட நியூயார்க் டவர்ல 1454 அடி உயரத்துல
1: அப்படி நடந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஆஸ்திரேலியா, சரியா, 460 அடி உயர பாலத்தின் மீது ஏறி ஒருவர் வந்து கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு.
0: பாருங்க,
1: கார்ட்டூன் வரைகிறதுக்கு இடமா இல்ல, ஒரு தாளோ ஒரு எடுத்து வரைஞ்சிருக்காரு.
0: அது அமெரிக்காவுடைய நியூயார்க்கு எதிராக நடந்திருக்கும்.
1: சரியா, அப்ப அவர் ஏறி வரைஞ்சிட்டு சரி, அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர் அந்த வரியும் போது வந்து இதனால் வந்து பாலத்தின் வழித்தடம் மூடப்பட்டு கரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. சரியா, மேலும் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வரிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையும் விடுத்து, சரியா, தனக்கு ட்ரோன்கள் மூலமாக வந்து பீனட் பட்டரும் சாண்ட்விச்சும் பாலும் கொண்டு வந்து தர வேண்டும்.
0: அப்படி பாருங்களேன், இது வித்தியாசமான ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏறி போயிட்டு அந்த வெளிப்படுத்துறது ஓகே, அவங்களும் அந்த அமெரிக்காவின் நியூயார்க் டவர்லயும் அந்த ஏஐ பயன்படுத்தி நிறைய என்ன விளம்பரங்கள் ஆகட்டும், நம்ம நிக்கிற மாதிரி எல்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க, அவங்களும் ஒரு கொடியை பறக்க விட்டாங்க. உலக அமைதியை பேணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடி, பிளாக் கலர்ல ஒரு கொடியை பறக்க விட்டாங்க. இவருக்கு சாப்பாடு வேணுமாமா?
1: சாப்பாடு வேணும்.
0: இனி அடுத்தது நீங்க ஏறலையா?
1: ஏறுவோம் ஏறுவோம், கொஞ்ச நாள் போகட்டும். சரியா, அப்படியே 9 மணி நேரமாக கோவிலின் மீது வந்து இறந்திருக்காரு. கீழே இறங்க சொல்லியும் இறங்கல. சரியா, பிறகு வந்து காவல்துறையினர் வந்து நீங்க கீழே இறங்கியே தான் தம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்க வச்சு கையில விலங்கு போட்டு கொண்டு சென்றிருக்காங்க. பாருங்களே, இவர் வந்து பத்தாவதுக்கு அந்த கார்ட்டூன் வரைஞ்சிருக்க அந்த புகைப்படத்தை பார்த்தா சிரிப்பு வரும் சில பேருக்கு.
0: சரி ஓகே, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏறினா பரவாயில்ல, சாப்பாடு வேணுங்கிறதுக்காக கார்ட்டூன் வரைஞ்சி. சரி ஓகே, இதே விட இருக்க ஜெர்மனி பார்க்க போறோம். ஜெர்மனில ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்தியர் அப்படின்னு சொன்னா, உயிர்களை காப்பாற்றுவது தான் அவர தொழில். ஆனா ஒரு சில இதுகள் நடக்கலாம், அது அது ஒரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, 2021 to 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நோயாளிகளின் மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறாராம். இப்ப அவருக்கு வந்துட்டு நீதிமன்றம் குற்ற வாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 41 தான் இந்த டாக்டருக்கு. பாருங்களேன், 12 பெண்கள் 3 ஆண்களுக்கு மரணங்களுக்கு இவர் வந்து காரணமாக அமைஞ்சிருக்கிறாரு. கட்டாயம் இப்படியான ஆக்கள் போலி டாக்டர்மார்கள் இவங்க எல்லாம் சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்தி கடுமையான தண்டனை கொடுக்கணும் இல்லையா? சரி, தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. அடுத்த நல்ல பாடல் கேட்டுட்டு இருக்கலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: Live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8. 8. Thirai Ulagin.

0: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
1: பாடகர் உன்னிகிருஷ்ணன்.
0: ஒலிக்கும் பாடல் இது சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக.

0: ஒலிக்கிற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க வாசகம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
1: கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க.
0: இந்த நலமடைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சையானதி மற்றும்
0: நான் ஜி ஆர். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மேரிகம தேசிய வைத்தியசாலையின் சிறுநீரக கல் சிகிச்சை மத்திய நிலையம் எதிர்வரும் 12ஆம் தேதி மக்கள் உரிமைக்கு கையளிக்கப்பட உள்ளது. சிறுநீரக கல் நோயாளர்கள் ஆயிரக்கணக்கில் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் மத்திய நிலையமாக இதனூடாக சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் சிறுநீரக கல்லகற்றும் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள 5000க்கும் அதிகமானோருக்கு குறித்த மத்திய நிலையத்தின் ஊடாக சத்திர சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேரிகம தேசிய சிறுநீரக கல்லகற்றல் சிகிச்சை மத்திய நிலையம் அமைச்சர் வைத்தியர் நளீந்த ஜாதிச தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: தீவிரவாதத்திற்கு துணை போகும் நாடுகள் என்ற பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்குவதற்கு டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த தீர்மானம் குறித்த தகவலை டிரம்ப் நிர்வாகத்தின் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கியுள்ளார். அமெரிக்காவும் இது தொடர்பான தனது நிலைப்பாட்டை அமெரிக்க பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் 45 நாட்களுக்குள் இந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்து நிர்வாகத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: கிடைக்கக்கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். அடடா, இன்னைக்கு முதல் நேரா நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
2: எங்கோட பனாவத்தை முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
1: சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. என்ன இன்னைக்கு ஏர்லியாவே வந்துட்டீங்க?
2: நேரத்தோட வந்துட்டேன் மேடம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: மகாதேவன், விஸ்வநாதன், சோமசரி, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன அப்படி சொன்னா, நாடுபுறாவும் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முகமாக லக்கண்ட ஐடி நூடக வலையமைப்பானது லக்கண்ட வசந்தம் டிவி மற்றும் வசந்த மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு டேக் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முகமாக

0: அருமையான ஒரு பாடல் கான சுதாகர் அவர்களுடைய குரல்ல வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் தலைவர்கள் இருந்து கிருஷ்ணபக்தன்.
0: கிருஷ்ணபக்தன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல பிரமா இருக்கு.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: இல்ல கார் ரூம்ல இருக்கேன்.
0: அப்படியா, டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு?
1: ஓ, கஞ்சி முடி வாங்கிட்டு வேணும்.
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: ஆஃப் தி டே. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: மணித்தியாளத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: ஹலோ வணக்கம், யார் இது?
2: நான் அகஸ்தனில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
1: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: அக்கா வேலை முடிச்சு வந்து இப்ப வானில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா. பாடல்கள் நல்ல இனிமையான பாடல்கள் அக்கா.
1: ஓகே, நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ குடிக்கல அக்கா இன்னும்.
1: மனைவி
2: மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் வட்டகோடையில் இருக்கும் ஆடசாமி விஜயலட்சுமி குடும்பம், புறக்கோடையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், விஜயகுமார் குடும்பம் மற்றும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தரலிங்கம் மற்றும் பாதுக்கை சின்னத்தம்பி மற்றும் தலவக்கல கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம் மற்றும் கொச்சிக்கடை ஈடன் அண்ணா மற்றும் சத்தீஷ் தோசுல வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்களுக்காகவும் விஓயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம் மற்றும் கந்துளையாவில் வசந்தம் கேட்கும் எனது சொந்தங்கள் அனைவர்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா.
1: அழைத்திய
2: உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, நம்மளுடைய செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடிய சார்லி சப்ளி திரைப்படத்துக்காக.

0: சொல்லுங்கல
1: எல்லாம் குடிச்சாச்சு. நீங்கள்?
0: நானும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெடியா வந்து நிக்கிறேன் உங்களோட பேசுறதுக்காகவே. ஓகே ஓகே, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கங்க எல்லாம் கேக்க போறீங்க?
1: உங்களுக்கு வேண்டியும் வசந்தமே நிறைய பாடல்கள் அனைவருக்கும் வேண்டியும் இன்னேடம் வசந்தம் கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி. அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழுக்கு வண்டி இழுக்கும் பூஜ்ஜியம் 1 2 7 5 0 0 1 அதே போல 0 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.
2: We're gonna blow this

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும் விஜய் ஆண்டனியுடைய இசையில ஒரு சூப்பரான பாடல் இப்போ என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் தோப்பூர் செல்வதா மொஹிதி.
0: மொஹிதீன் எப்படி இருக்கீங்க?
1: முக்கியமா உங்களுக்கு

0: Back to back hit music, only on Vasantham FM.
1: ஏய் சி பாட சொன்னா ஏன்டா காக்கா ஒலி பண்ண மாதிரி கத்துற.

0: எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நாம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான வணக்கம் மேடம், நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் பாதுகாப்பு சேவையில் இருக்கேன் மேடம், நைட் டியூட்டி.
0: அப்படியா, ஓகே ஓகே. டெய்லி நைட் டியூட்டி தானா?
1: இல்ல, டேயும் இருக்கு நைட்டும் இருக்கு, மாறி மாறி செய்யறேன் மேடம்.
0: ஓகே ஓகே. ஐயா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டேன் மேடம். நீங்க போடுற பாட்டெல்லாம் என்னால கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் சூப்பர். நீங்க ஆரம்பத்திலே போட்டீங்களே, நான் ரெடியா வரவான்னு கேட்டீங்களே, நினைச்சேன் இன்றைக்கு கலக்க போறீங்க, கலக்குறீங்க, கலக்கிட்டே இருங்க.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சரியா, இந்த பாடலை கேட்டா சும்மா இருக்க போடாது, ஆடணும். ஆடினா ஜொங்கெல்லாம் அப்படியே லூஸ் ஆகும்.
0: சரியா,
1: சுக்கர் சுக்கருங்கிறாங்க, சுக்கர் பறக்கும் கொழுப்பு கரையும். இந்த பாடலை கேட்டு ஆடணும், சும்மாரிக்க போடாது, ஆடணும். உண்மையா சொல்றேன், ரெண்டு பாட்டுக்கு நல்லாவே ஆடினேன். கானா பாடல் மூணு பேரு, கானா பாலோட பாட்டு மூணு பாட்டு போட்டீங்க, உங்களுக்கு நன்றிகளும் பாடுது. சூப்பர் பாட்டு படிக்கக்கூடிய கானா பாலா, அருமையான பாட்டு வர்ற பாட்டு.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம், அன்பான தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், என்றென்றும் மறவாத தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீனுக்காகவும், கொழும்பு பயனாளரைக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமட்ட செல்ல மகளுக்காகவும், அன்பான வசந்த நேர் வத்தல் ஐயா கண்ணு மாவனல்லை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும், டம்புள்ள ரவுமா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு, உங்களையும் சேர்த்துக்கொண்டு, என்னையும் சேர்த்துக்கொண்டு, இந்த வசந்த எக்ஸ்பிரஸ் கேட்கிற அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ரொம்ப நன்றி.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம். நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் உன்னிகிருஷ்ணன்.

0: உலகின் நட்சத்திரம்
1: மணித்தேளத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் கல்முனை நம்பி ஹரோல் சந்திரா.
1: ஹரோல் சந்திரா எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியாக இரவு நேர காவல் கடமையோடு உங்களின் உற்சாகமான பாடல்களோடு இருக்கிறேன்.
1: அப்படியா, ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுற மாதிரி இருக்கே.
2: அப்படியா?
1: ஆமா ஆமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாம் தயார் பண்ணி விட்டது.
1: ஹலோ,
2: எல்லாம் தயாராக இருக்கின்றது, கடமையில இருக்கிறேன்.
1: ஓகே ஓகே ஓகே. அடுத்த முறை சுப்பிரமணிய பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: பாடலை கேட்பதற்கு எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் மற்றும் நம்பிக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஜே சீலன், காரதிவை சேர்ந்த ஹெமீலா, பாண்டியத்தை சேர்ந்த ஆதித்தன் அனைவரையும் அழைத்துக் கொண்டு
1: தாங்க. ஓகே, ரொம்ப நன்றி.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்க

0: doing everything.
1: WasntThemFM.lk.
2: ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ யம்மனு கத்துவோம்.
3: ஏண்டா கத்துவோம்?
4: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டில் டெங்கு தொற்றினால் 45 மரணங்கள் பதிவு. 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புறம்பான நிதி கையிருப்பு, ஜனாதிபதி அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்கு பொருத்தமற்றதென தீர்மானம். நீர்கொழும்பு மோதலில் உயிரிழந்த 24 பேரின் மரண பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபே வர்தனவுக்கு எதிராக வழக்கு தாக்கல். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரானியர்களின் சோக கண்ணீருடன் அல்குமேனியின் இறுதி கிரியைகள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புறம்பான நிதி கையிருப்பு மற்றும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டுப் பிரச்சினைக்கு துரித தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறந்த அரசு சேவைக்கு அரசு துறையின் விரிவான மறுசீரமைப்புகள் அவசியம் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொதுச் சேவைகளை மிகவும் செயற்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும் மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்று மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம், அமைச்சர்களுக்கு அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்மொழிதல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகளை ஒப்படைத்தல் ஆகியன இங்கு மேற்கொள்ளப்பட்டன. மக்களின் உயிரை பாதுகாப்பிற்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மீண்டும் குடியேறுவதற்கு அனுமதிக்காதிருக்கவும், அத்தகைய பகுதிகளுக்கு மின்சாரம் மற்றும் நீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அனுமதியை வழங்காதிருக்கவும் பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டின் முக்கியத்துவம் மிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரங்களை கொண்ட அதிகார சபையொன்றை நிறுவும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி வினவியதுடன் அதற்கான சட்டமூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டுப் பிரச்சினையை விரைவாக தீர்ப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பென வலியுறுத்திய ஜனாதிபதி, யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் மண்சரிவுக்குள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு காரணங்களினாலும் அரசியல் தேவைகளினாலும் முறையற்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் கைவிடப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் குறித்தும் இங்கு அவதானம் செலுத்திய ஜனாதிபதி இதுகுறித்து விரைவான கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாத்திரம் இனங்கண்டு அவ்வீடுகளின் பணிகளை நிறைவு செய்வதற்காக வீட்டு உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று வீடுகள் மற்றும் ஏனைய கட்டுமானங்களின் போது முறையான திட்டமிடம் ஒன்றின் கீழ் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்திய ஜனாதிபதி, தென் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற கட்டுமானங்கள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கட்டுமானங்களை முறையான திட்டம் ஒன்றின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். தேவையை கருத்தில் கொண்டு ராணுவ முகாம்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கும் அதே நேரம் ஏனைய விசாலமான காணிகளை முதலீடுகளுக்காக வழங்குவதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் பயிற்சேகை நடவடிக்கைகளுக்காக காணிகளை வழங்கும்போது வனவள மற்றும் வனஜீவராசிகள் வலயங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தரமான அரசு சேவையொன்றிற்காக அரசு துறையில் விரிவான மறுசீரமைப்பின் அவசியத்தை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, அரசு சேவையின் செயற்திறனை அதிகரிப்பதற்காக செயற்திறன் அற்ற நிறுவனங்களை அகற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ள ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதமாகும் பிரச்சினையை தவிர்ப்பதற்காக ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 28 பேரில் 24 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 14 பேரும், தாக்குதலினால் 9 பேரும் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இச்சம்பவத்தில் உயிரிழந்த 8 அதிகாரிகளில் 5 இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றன. மேலும் 14 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 24 பேரின் மரண பரிசோதனை தொடர்பான சாட்சி பதிவுகள் நிறைவடைந்துள்ளன. 14 பேர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் தாக்குதலினால் உயிரிழந்துள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு நபரின் மரணம் தொடர்பில் பகிரங்க தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 24 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 4 பேரின் தேகம் மரண பரிசோதனை இடம்பெறுவதுடன் அதில் இந்தியர் ஒருவரும் உள்ளடக்கம். சிறைச்சாலை அதிகாரிகள் மனிதாபிமானமற்ற முறையில் கடுமையாக தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக மரண பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிபுணத்துவ சட்ட வைத்திய அதிகாரி சுஜீவ விக்ரமநாயக் தலைமையிலான 5 பேர் அடங்கிய சட்ட வைத்திய அதிகாரிகள் பிரேத பரிசோதனையை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை சம்பவத்தில் உயிரிழந்த அதிகாரிகளில் 7 பேரின் உடல்கள் வலிகட சிறைச்சாலையின் சீர்திருத்த பயிற்சி மத்திய நிலையத்தில் வைக்கப்பட்டு நேற்றைய தினம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதல் நிலைமை காரணமாக குறித்த சிறைச்சாலை வளாகம் கடுமையாக அழிவடைந்துள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேபோல் அந்த இடம் தற்போது குற்றம் நடந்த இடமாகவே கருதப்படுகிறது. மேலும் அந்த வளாகம் தொடர்ந்து கைதிகள் தங்க வைப்பதற்கு உகந்த இடம் இல்லை எனவும், கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்ல அந்நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனிடையே போகாம்பரம் மற்றும் மாகமோதர சிறைச்சாலைகளை மீண்டும் தற்காலிக சிறைச்சாலைகளாக பயன்படுத்த உள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார் தெரிவித்துள்ளார். தற்போது கைதிகளின் நெரிசலை குறைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதற்கமைய பலன்சேன சிறைச்சாலையில் கடந்த 2025 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட 4 மாடிகளை கட்டிடங்களில் தற்போது கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வலிகட, மெகசின், கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை ஆகியவற்றின் கைதிகளின் மனிதவளவின் ஊடாக தற்காலிகமாக ஒவ்வொரு கட்டிடங்களை நிர்மாணிக்க கடந்த 2025 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வட்டரக சிறைச்சாலையின் பொருத்துதல் தொழில்நுட்பத்தினூடாக 446.9 மில்லியன் ரூபாய் செலவில் 2 கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுவதுடன் 2026 ஆண்டில் மேலும் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் மற்றும் ஒரு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை 2027 ஆண்டு நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் களுத்துறை சிறைச்சாலையின் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட 2 மாடி கட்டிடங்கள் 2 இடித்து அகற்றி அதற்கு பதிலாக புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வேலை திட்டத்தை இவ்வருடத்தில் ஆரம்பிப்பதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்லேக்கல சிறைச்சாலையில் தற்போது கட்டிடங்களை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அவற்றை 2028 ஆண்டு நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாத்தறை சிறைச்சாலை கொடவிலவத்த பகுதியில் மீண்டும் நிர்மாணிக்கப்படுவதற்கான வேலை திட்டம் எதிர்வரும் 2027 ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது. காலி மகமோதர வைத்தியசாலை மற்றும் கேகாலை பரகம்மானு தொழிற்சாலை களஞ்சியத்தையும் தற்காலிக சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடரக்க சிறைச்சாலையின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஆரம்பமாக உள்ளதுடன் கொழும்பு சிறைச்சாலை தொகுதியை ஹொரன மில்லேவ பகுதிக்கு இடமாற்றும் வேலை திட்டமும் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதுடன் அதற்கான மதிப்பீட்டு பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோய் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 அதிகரித்துள்ளது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை 65,034 பதிவாகியுள்ளது. இவ்வருடத்தில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் கடந்த மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். கடந்த மாதத்தில் 21,350 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் இம்மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9,654 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதார பிரிவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களுக்குள் டெங்கு தொற்றாளர்கள் குறிப்பிடத்தக்களவு பதிவாகியுள்ளனர். இவ்வருடத்தில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியிருப்பதாகவும் குறித்த எண்ணிக்கை 13,322 எனவும் தெரியவந்துள்ளது. ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் சதவீத அடிப்படையில் அது 20.28 வீதமாகும். மேல் மாகாணத்தில் கூடுதலான டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 52.69 வீத நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுவின் செயற்பாடுகளை முழுமையாக நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் நோக்கில் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாடு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் டன் கணக்கில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட திட்டமிட்ட குற்றக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளினால் பதற்றமடைந்த குழுக்கள் பல்வேறு நடவடிக்கைகளை உருவாக்கி குறித்த செயற்பாட்டை முடக்குவதற்கு முயற்சிக்கின்றமையை காண முடிகின்றது. கடந்த வருடத்தின் அக்டோபர் 30 முதல் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முழுமையாக இல்லாதொழித்து பாதுகாப்பான வாழ்வியலை ஏற்படுத்தி மக்களுக்கு அமைதியான வாழ்வுரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன. அதன் அடிப்படையில் இக்காலப்பகுதியில் 1,972 கிலோகிராம் ஹெரோயின், 2,126 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள், 288 கிலோகிராம் கொக்கெயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 5,953 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளும் 1,31,893 கஞ்சா செடிகளும் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 26,99,299 போதை மாத்திரைகளும் சுற்றி வளைப்புகளின் மூலம் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2,23,015 சுற்றி வளைப்புகளிலேயே குறித்த போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 1,159 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வருடத்தில் மாத்திரம் 49,443 சுற்றி வளைப்புகளில் 49,461 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 1,822 கிலோகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தினூடாக 74 T56 ரக துப்பாக்கிகளும், 90 கைத்துப்பாக்கிகளும், 63 ரிவால்வ் துப்பாக்கிகளும், 2,177 வேறு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வருடத்தின் ஜனவரி 1 கடந்த 3 வரையான காலப்பகுதியில் 10 T56 ரக துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையின் கீழ் போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களை முழுமையாக இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதனோடு தொடர்புபட்டு வெளிநாடுகளில் உள்ளவர்களும் பதற்றமடைந்து வருகின்றனர். குறித்த செயற்பாடுகளினூடாக வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் வர்த்தகர்கள் சிறைச்சாலைகளில் அரசு அதிகாரிகளை கொலை செய்து அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தி கலவரங்களில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முழுமையாக இல்லாதொழிக்கும் தேசிய வேலை திட்டம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேரிகம தேசிய வைத்தியசாலையின் சிறுநீரக கல் சிகிச்சை மத்திய நிலையம் எதிர்வரும் 12 தேதி மக்கள் உரிமைக்கு கையளிக்கப்பட உள்ளது. சிறுநீரக கல் நோயாளர்கள் ஆயிரக்கணக்கில் பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் மத்திய நிலையமாக இதனூடாக சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் சிறுநீரக கல்லகற்றும் சத்திரு சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள 5000 அதிகமானோருக்கு குறித்த மத்திய நிலையத்தினூடாக சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேரிகம தேசிய சிறுநீரக கல்லகற்ற சிகிச்சை மத்திய நிலையம் அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாத்திச தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள விசேட சிறுநீரக நோய் சத்திர சிகிச்சை வைத்தியர்களை கொண்டு விசேட 30 சிறுநீரக பிரிவுகள் இயங்க உள்ளன. எனினும் குறைந்த அளவான வசதிகள் காரணமாக இதனூடாக உரிய சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள பாதிப்புகள் காணப்பட்டன. இவ்வாறான பிரச்சினைகளுக்கு புதிய சிகிச்சை மத்திய நிலையத்தினூடாக தீர்வு கிடைக்கப்பெற உள்ளது. லஞ்சம் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லட்சுமண் யாப்பா அபிவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. 2013 முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் முதலீட்டு சபையின் செயற்பாடுகளை நிறைவேற்றித் தருவதாக கூறி வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர்

0: அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானின் ஆன்மீக தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 78 பேர் காயமடைந்துள்ளனர். ஹோமூஸ் ஜலசந்திக்கு அருகில் 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் மீண்டும் மோதல்கள் ஆரம்பமாகியுள்ளன. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதையடுத்து ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தியது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இது காலத்தை வீணடிக்கும் செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்ததையடுத்து நேற்றிரவு 2வது நாளாகவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 78 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரான் தெரிவிக்கின்றது. இதற்கு பழிவாங்கும் வகையில் ஈரானும் மீண்டும் ஒருமுறை மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதேவேளை அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் குமேனியின் இறுதி கிரியைகளில் பல்லாயிரக்கணக்கான ஈரான் மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஈரான் கொடியை ஏந்தி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி கொல்லப்பட வேண்டும் என கோஷமிட்டுள்ளனர்.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் T20 பிளாஸ்ட் தொடரில் விளையாடுவதற்கு இலங்கை அணியின் வேக பந்து வீச்சாளர் பினுரு பெர்னாண்டோ ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். நாட்டிங்ஷயர் அணிக்காக விளையாடி வந்த பாகிஸ்தான் வீரர் முகமது அலிக்கு பதிலாக பினுரு பெர்னாண்டோ ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பினுரு பெர்னாண்டோ நாட்டிங்ஹாம்ஷயர் அணியின் மீதமுள்ள லெக்ஸ்ட்ஃபாக்ஸ் மற்றும் யார்க்ஷயர் அணிகளுக்கு எதிரான 2 குழுநிலை போட்டிகளிலும் விளையாட உள்ளார். அதேநேரம் குழுநிலையில் முதலிடத்தை பிடித்துள்ள நாட்டிங்ஹாம்ஷயர் அணியின் நாக் அவுட் போட்டிகளில் விளையாடவும் இவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அணிக்காக மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்களை கொண்ட போட்டிகளில் சிறந்த பந்துவீச்சினை பினுரு பெர்னாண்டோ வெளிப்படுத்தி வந்த போதிலும் உபாதை காரணமாக தொடர்ச்சியாக அணியில் வாய்ப்புகளை பெறுவதற்கு தவறி வந்தார். இலங்கை அணிக்காக 29 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 26 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நாட்டில் டெங்கு தொற்றினால் 45 மரணங்கள் பதிவு. 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புறம்பான நிதி கையிருப்பு, ஜனாதிபதி அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்கு பொருத்தமற்றதென தீர்மானம். நீர்கொழும்பு மோதலில் உயிரிழந்த 24 பேரின் மரண பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபை வர்தனவுக்கு எதிராக வழக்கு தாக்கல். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரானியர்களின் சோக கண்ணீருடன் அல் குமேனியின் இறுதி கிரியைகள். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 7 on alert, on alert. If you've never done it.

வணக்கம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3042 அத கோட்டிபத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 14, 21, 29, 41. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 14, 21, 29, 41. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,33,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாள் சீட்டிலிருக்கப்பட்ட 4,928 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 4, 11, 14, 37. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 4, 11, 14, 37. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,31,760 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 56,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாள் சீட்டிலிருக்கப்பட்ட 3,216 சுபபோல் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 20, 53, 73. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 20, 53, 73. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 5, 6, 5, 0, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 6, 5, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,99,520 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,45,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,377 சனிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 39, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 39, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலின் விசேட இலக்கங்களாக 3, 2, 3, 0, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 2, 3, 0, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,41,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,91,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,392 கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 6, 8, 20, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 6, 8, 20, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,46,89,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 31,13,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 950 சுபிரிதர சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,99,760 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,34,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாள் சீட்டிலிருக்கப்பட்ட 424 ஜயசம்பத்லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 3 தெறிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,7,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,042 சசிரியலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 2, 20, 27 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 20, 27 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,30,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? அப்புறம் விஸ்வநாதன் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே விஸ்வநாதன். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: மருமகள்
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம்.
1: யார் இது? என்ன பேர் உங்களுக்கு?
0: சுசிலா.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக்கா.
1: ஓகே சுசிலா, அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா? அப்படியா? ஓகே ஓகே. மா பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
0: ஓ பிடிச்சிருக்கு. என்னமா முதல் தடவை?
1: அப்படியா, முதல் தடவை பேசுறீங்களா? ஓகே ஓகேமா. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
0: மகளான
1: ஓமிதாவுக்கும். ஓகே, ரொம்ப நன்றி.

0: பண் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? மகேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? ஒரு நிகழ்ச்சி இருக்கேன்.
0: அப்படியா மகேஷ், சாப்பிட்டீங்களா?
1: இல்லக்கா, இன்னும் கொஞ்சம் இல்லையா.
0: இல்லையா, என்ன ஒரே சலுப்பா சொல்றீங்க? என்ன வீட்டுல இன்னைக்கு சமைக்கலையா?
1: என்ன
0: பாடல்?
1: காதல் காதல் மாற்றம்.
0: அடடா, அப்ப காத்திருக்கீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல, பாட்டு செலக்ட் பண்ணி
0: தாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

102.8 வசந்தம் FM. வசந்தம் FM. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: ஹலோ வணக்கம், யார் இது?
1: நான் உங்களுக்கு கூப்பிட்டது நிக்கலாஸ் சார்.
0: நிக்கலாஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சூப்பரா இருக்கு அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடை இல்லக்கா.
0: ஓகே ஓகே. அப்புறம் பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: கட்டப்படி இருக்கா அக்கா.
0: ஓகேமா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: மனைவி ரெஜினா, நான் மகன் மார்க் பண்டி சுதி, மருமகன் பிஞ்சு ஜெயன் கமல்,
0: நன்றி.

0: வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிற அருமையான பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நன்றி நன்றி. அப்புறம் அடுத்து இல்ல ஷோ எல்லாம் முடியதான் சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படம் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: மேகம் கிருஷ்ணபத்னன் சண்முகநாதன் மகேஸ்வரி சுரேஷ் கண்ணா கிரி ராஜேஷ்மா.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: கந்தசாமி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான்
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சரோசினி பரீதா ரகுமா திரிமுருகன்னா வடிவேலன்னா ஆட்டோ வீசநாதன் ஈகனா சாமிகுமார் அப்துல் மஜீத் வசந்தகுமார் தம்பி நிசா மலவட்டி செந்தி இங்கிரிய ரவி கலர் சுந்தரமண்ணா சின்ன தம்பி பாடல் சின்ன தம்பி முருகையா எல்லாருக்காகவும் வண்ண நிலவி வந்த பாடுதாங்க முடிஞ்சா.
0: ஓகே, தொடர்ந்து கேளுங்க சரியா?
1: ஆ சரி சரியா.

மிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

இணைந்திருக்கின்றீர்கள் சந்தோஷமாக வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இன்றைய நாள் இரண்டு நீர் சொந்தங்களின் பாடல் தெரிவுகள் அலங்கரிக்க காத்திருக்கிறது. ஆக இன்றைய முதல் ஒன்றரை மணித்தியாலத்தில் பாடல்களை அலங்கரிப்பதற்காக பாடல் தொகுப்பினை அனுப்பி வைத்திருக்கிறார் தெய்வாலிலிருந்து மகேஸ்வரன். மகேஸ்வரன் சொன்ன விஷயம், அண்ணா என்னுடைய சொந்த ஊர் ஹட்டன், நான் இப்பொழுது குடும்பத்தோடு நான் தெய்வாலில தான் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்காக இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு குடும்ப ஞாபகம் வரும். ஆக இந்த பாடலை குடும்பத்துக்காக என்னுடைய முதல் பாடலாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நேர்களின் தெரிவு. நேர்களின் தெரிவாக இன்றைய நாள் இரண்டு நேர்களின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் ஒன்றரை மணித்தி ஆழத்தில் மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தெய்வலை மகேஸ்வரன் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775-001 அல்லது 011-2-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். மகேஸ்வரனின் அடுத்த பாடல் தெரிவோம். அன்னாருடைய அன்பான மனைவி கார்த்திகா, கார்த்திகாவுக்கு பிடித்த பாடல். கார்த்திகாவை நான் சந்திக்கும் போது இந்த பாடல் எங்கோ ஒலித்தது, ஏதோ ஒரு நினைவு. இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய மனைவி நினைவுகள். நான் அடிக்கடி என்னுடைய மனைவியிடம் சொல்வது, சோ என்னுடைய மனைவிக்காக இந்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் உன்னரை மணித்து யாலத்தில் தெய்வலை மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பு வணக்கம் புவனேஷ் அண்ணான்னு சொல்லிக்கொண்டே மூதூர் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வியாழன் வசந்த நிலாவோடு இணைச்சிருக்கிறார். அன்பான இரவு பொழுது வணக்கம் ஆர்ஜே புவனேஷ். பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா, வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? இனிமையான இரவு பொழுது வணக்கம் அட்டாம்பட்டி புஷ்பராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். புவனேஷ்ண்ணா வணக்கம். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. 6:50 தீரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். புவனேஷ்ண்ணா, பண்டாரவளை வினோதன், லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாசுக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுகிறார். இரவு பொழுது வணக்கம் வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். சின்னத்தம்பி சசிகலநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், வணக்கம் சொல்லியிருக்கிறார். வணக்கம் சசி, எப்படி இருக்கிறீங்க? லெந்துல எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். நான் பொகம்தலாவிலிருந்து ரேகா, அன்பான வணக்கம் நான் சொல்லியிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாடல் வருகிறது, கேட்டு மங்களுங்கள். அன்பு கலந்த வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். ராஜா பண்ணார் வளர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அடுத்த பாடல் மகேஸ்வரனின் அடுத்த பாடல். அண்ணா, நான் முதல் முதலாக மேடை ஏறி பாடிய பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நான் சில மேடைகளில் பாடுவது வழக்கம். அந்த வகையில் நான் முதல் முதலாக இந்த பாடல் தான் பாடினேன். எனக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. அந்த பாடல் என்னுடைய பாடும் திறமையை நினைவு கூறும் வகையில் இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்.

ஒளித்தோகிறது பாடல் ஆனந்த பூங்காட்டை திரைப்படத்துக்காக பாடல் தீபாவின் இசையில் ஒளித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthabfm.il என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாடல் மகேஸ்வரின் தெருவில் தன்னுடைய தந்தைக்கு பிடித்த பாடல், தந்தை கார்மேகத்துக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்காக இந்த பாடலை தாருங்கள். அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல், அவர் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல், அதுக்காக இந்த பாடலை தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.

வசந்த் அனிதா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய முதல் ஒன்றரை மணி தியாலத்தில் மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இவளிலிருந்து நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். சைக்கிள் கடை கபூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதுபோல சோழிபுரத்திலிருந்து சாந்தா, அன்பான வணக்கம், பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எட்டியாந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுபோல குருநாகலிருந்து ஜாரா, அன்பான வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமையாக இருக்கிறது, மகேஸ்வரின் பாடல் தெரிவுகள் பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம். இனிமையான பாடல் தெரிவுகள், மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும்

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெயர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். 0312 2 775 0 1 அல்லது 0312 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு கண்டுகள் என்று முதல் ஒன்றை மன்னித்த அளத்தை மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் அலங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தெய்வலை மகேஸ்வரன் தனக்கு அடுத்த பிடித்த பாடலை இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்த பாடல் அதிகமாக பிடிக்கும். அதில் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அண்ணா எனக்காக இந்த பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டுக்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நிலவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. இன்றைய முதல் 1.5 மணி தியாலத்தில் மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அடுத்த பாடல் தெரிவாக ஒரு அழகான பாடல் காத்திருக்கிறது. மின்சார கண்ணா திரைப்படத்துக்காக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு அட்டாளச்சேனை முஃபீர் தற்போது தோஹா கட்டாரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனீஷனா அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நன்றி. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நான் பட்டுத்திட்டிலிருந்து கமலஹாசன். யசோதா, தட்சுதன், தனுஷியா, யுவனிஜன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. வாகரை சிவேந்திரன், அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் பகிர்ந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மாலா பதினெட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார் ஹட்டன்ல இருந்து. அதே போல அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போனேஸ்வரன் சொல்லிக்கொண்டே ரஜினோல் நாவட்காலந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கொரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். தன்னை மன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். மங்களேஸ்வரன், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். தெமோதரி மங்களேஸ்வரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். முகமது ஜியா பேஸ்புக் வழியாக வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம். அதே போல சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள், அன்பு வணக்கம், சிறப்பு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி ஐயா. அதே போல துர்ஷனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க வெள்ளவத்திலிருந்து. நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் திவான். வணக்கம் திவான். பொதுவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கருப்பையா கலைச்செல்வன், அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அப்பு கரைப்பற்று பப்டர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறார். இது போல ஹாலண்ட்லேருந்து நதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தன்னையும் எடுத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. மகேஸ்வரி புவனேஷ் பாடலுக்கு ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறேன் சொல்லிக்கொண்டே கட்டாரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்த தெரிவாக மகேஸ்வரனின் பாடல் இது.

காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முதலாவது மனுத்திய ஆழத்தில், அதாவது முதலாவது ஒன்றரை மனுத்திய ஆழத்தை அலங்கரித்தது தெய்வளை மகேஸ்வரனின் பாடல் தெரிவுகள். அடுத்து இரண்டாவது நுடைய மனுத்திய ஆழத்தை அலங்கரிக்க இருக்கிறது நாவலப்பிட்டி தினுஷாவின் பாடல் தெரிவுகள். அவருடைய நினைவுகளோடு பாடல்கள் வர காத்திருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். இதமான இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வரும்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று இரண்டாவது நேராக நிகழ்ச்சியில் தினுஷாவின் பாடல் தெரிவுகள் வர காத்திருக்கிறது. நாவலி வீட்டிலிருந்து அவருடைய முதல் பாடல் தெரிவு அண்ணா என்னுடைய அம்மாவுக்காக அடுத்த பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மாவுக்காக இந்த பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வசந்த நிலா நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாள் ஆசை. இந்த நிகழ்ச்சியில் இப்படியான வாய்ப்பு கிடைத்தது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் தினுஷா. தன்னுடைய அம்மா ராஜலட்சுமிக்காக இந்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. தினுஷாவின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாவலப்பிட்டு தினுஷாவின் அடுத்த பாடல் தெரிவு. ஆனால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல், இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசை திரைப்படம். என்னுடைய நண்பிகள்லாம் இந்த பாடலை கேட்கும்போது, படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வருவாங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் நண்பிகளாக நாங்கள் எப்போதுமே மூன்று பேர் எப்போதுமே ஒன்றாக தான் இருப்போம். எங்கள் நண்பிகளோடு சேர்ந்து பார்த்த படம், அதுக்காக இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது நேராக தினுஷாவின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாவலை பெற்ற தினுஷா அவருடைய பாடல் தெரிவில் அடுத்த பாடல் தெரிவும். ஆனால் எனக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலை நான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாள் வானொலியில் கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவேன். காரணம், வித்யாசாகரன் இசை என்று சொன்னாலும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய இசை ரசனைக்காக இந்த பாடலை தெரிவு செய்கிறேன். என்னுடைய தொலைபேசியில் முதல் பிளேலிஸ்டில் இருக்கிற பாடல் இந்த பாடல். இந்த பாடலில் நான் வசந்த வானொலியில் எனக்காக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்காக நீங்கள் தெரிவு செய்த பாடல்.

ஒலித்தோகிட்டு பாடல் மின்சார கனவு திரைப்படத்துக்காக ரஹ்மானின் இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் அந்த பாடல் ஒலித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலைகள். இரண்டாவது நேராக தினுஷாவின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நாவலப்பிட்டை தினுஷாவின் பாடல் தெரிவுகள். ஏராளமான சொந்தங்களும் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனிச்சனா தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுகிறார். பாடல் வருகிறது. ஸ்ரீதாஸ் கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம். நீ நிலவு கரையில் நின்று கொண்டால் போதும், வானமது வருத்தப்படும். பிரகாசத்தின் அர்த்தங்கள் உன் அங்கத்தின் ஓரத்தில் பௌர்ணமி ஒழுங்கிருக்கிறதோ. ஃபர்ஸ்ட் டே தான் அந்த கமெண்ட்ஸினை கவிதையோடு அனுப்பியிருக்கார். குறிஞ்சாங்கனிலிருந்து அசூர்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்கன்னா, பாடல் கேட்பதற்காக அன்வர், ஜாரி, ரேகாஸ், ரியாசத், ரீனா குட்டிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இரவு பொழுது வணக்கம் லலித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தொண்டை மன்னாறு செல்வசனதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல கிருத்திக் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய பேர் தாசன் பிரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபாசி உரை எஸ் பாலச்சந்திரன் நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கான. மாவனிலிருந்து நாகராஜன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜன். வசந்தகுமார் சப்மல் கந்த பெரிய குறியாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். புவனேஷன்னா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல நாங்கள் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷ். தினுஷாவின் பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. கொழும்பு 14 முத்தாஸ் பேகம் சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் பனைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதேபோன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும் வசந்த நிலா நிகழ்ச்சியில். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுடைய ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அழைப்பின் வழியாக எங்களோட பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனேசிதான். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நாங்களும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கணும் தினிஷாவின் பாடல் தெரிவுகளை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி. அக்கரைப்பட்டிலிருந்து சங்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்துக்கிறது போல சுபான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மாவனிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கார். நன்றி. டிலுஷாவின் அடுத்த பாடல் தெரிவு நாலுபெட்டிலிருந்து எனக்கு நடிகர் விஜய் என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ சிஎம் விஜய் முதலமைச்சர் அவருடைய திரைப்படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதிலும் காதலுக்கு மரியாத திரைப்படம் என்னால் மறக்கவே முடியாத திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அந்த கதை காட்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். என்று இரண்டாவது ஒன்றரை மன்னித்த ஆழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தினுஷாவின் பாடல் தெரிவுகள் நாவல் பெற்றிருந்து. அவருடைய அடுத்த பாடல் தெரிவாக மின்னலை திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் வருகிறது பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே பூணுகளிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாராளுத்தாங்கன்னு சொல்லி வந்திருக்கிறார். வாசனா, லிதுர்ஷனா, துஷி, ரிதுர்ஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுருக்கா. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நாலுபட்டி ரிதுர்ஷாவின் பாடல் திருவிழ்படுத்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. முதலொன்றரை மணித்தி ஆழத்தை மகேஸ்வரனுடைய பாடல் தெரிவுகள் அலங்கரித்தது. இரண்டாவது ஒன்றரை மணித்தி ஆழத்தை டெலுஷனாவின் பாடல் தெரிவுகள் அலங்கரித்தது. இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணா.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.6

மயிலின் அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் எஃப்எம்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் இந்துக்களின் முழுமுதற் கடவுளாகிய எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்குரிய பாடல்

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இறை ஓசை நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் முருகப்பெருமானுக்குரிய பாடல். பாடலை பாடியிருக்கின்றார் சீர்காழி கோவிந்தராஜன்.

ஒலிக்கும் மங்கள இசையுடன் நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் இறை ஓசை நிகழ்ச்சி. தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் சிவாணி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின்

நேர்கணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். நேற்றைய கவலைகளுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போன நேற்று இரவுக்கு பிறகு ஒரு அழகான புன்னகையோடு விடுந்திருக்கிறது இன்றைய காலை பொழுது. இன்றைய நாள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஒரு அழகான வெள்ளிக்கிழமை பொழுது. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நாளை வந்து வேக்கேன் ஆரம்பமாக போகுது சனிக்கிழமை அப்படின்றதுனால வேண்டி இந்த வாரத்தினுடைய நாங்க அப்படியே வெள்ளிக்கிழமையில வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒரு புதுவிதமான உற்சாகம் புதுவிதமான சந்தோஷம் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் தான் சொன்னோம். உங்களுடைய இந்த விடியல இன்னும் கொஞ்சம் அழகாக்க உங்க ரேடியோல உங்க விட்டு பிள்ளையா வந்து நிக்கிறது உங்க பிரியமான தோழி அஜய் சிவானி. உங்களோட ஃபேவரட் விடியல் நிகழ்ச்சி இப்போல இருந்து ஆரம்பமாக போகுது. இன்னைக்கு காலையிலேயே ஒரு நல்ல சூடான ஒரு கப் டீயோட ஜன்னல் வழியா வர அந்த குளிமையான காற்று ரசிச்சுக்கிட்டே யார் யாரெல்லாம் என்னோட குரலை கேட்டுட்டு இருக்கீங்க? கொழும்பிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும், மடக்கலிப்பிருந்து மலையகம் வரைக்கும் நம்ம விடியல் ஷோவை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே என்னுடைய அழகான காலை நேர வணக்கம். இன்னைக்கு நாளுக்கான வேலைகளை பார்க்க தொடங்கிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான காலை நேர வணக்கத்தை மீண்டும் மீண்டும் நான் அப்படியே தெரிவித்துக் கொண்டுட்டே இருக்கிறேன். ஓகே, இன்றைய சிந்தனைக்காக ஒரு சிந்தனை துளை நாங்க பார்த்துட்டு வந்துடலாம். விழுவதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, மீண்டும் ஒரு முறை உயிரை எழுவதற்கான ஒரு அழகான தொடக்கம். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல தடைகளும் ஏமாற்றங்களும் வரத்தான் செய்யும். ஆனா ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, வெள்ளிலிருந்து புறப்படும் அம்பு இன்னும் வேகமாக முன்னோக்கி பாயணும்னா அது கொஞ்ச தூரம் பின்னோக்கி இழுக்கப்படணும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இப்போ ஏதாச்சும் சின்ன சின்ன பின்னடைவு இருந்தா நீங்க இன்னும் பெரிய உயரத்துக்கு போக போறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். எனவே நீங்க ஒவ்வொரு முயற்சியிலையுமே தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எதற்காக தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்ற காரணத்தை தேடி நீங்க அறிந்தாவே கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷமா உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியான இன்றைய நாள் திருமண நாள் அதே போன்று பிறந்த நாள் அதே போல ஏனைய நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே விடியல் நிகழ்ச்சி சார்பாகவும் ஆர்ஜி சிவானி சார்பாகவும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். நான் மட்டும் விஷ் பண்ண போதுமா, நீங்க உங்களோட நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தங்களுக்கும் விஷ் பண்ண வேணாமா? அதுக்கு என்ன செய்யணும்? கால் பண்ணுங்க 0112-5001 அதே போல 0112-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த அமைப்பு முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த அழகான காலை பொழுதில் அழகான இனிமையான பாடல்களோடும் அதே போன்று உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு நீங்கள் கூறும் இனிமையான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இதமான பாடல் வர காத்திருக்கிறது. நம்மளுடைய உதித் நாராயணன் குரலில் யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜவினிசையில் வருகிறது பாடல்.

இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சி அரங்கத்த வண்ணமே இருக்கிறது. உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலை பொழுது இன்னும் இனிமையாகும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தணி இருந்த ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவி பத்மினி மற்றும் தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பருத்துறையிலிருந்து துஷ்யந்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. துளசுவல பூமிகா, சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்கலிங்கம், முத்துக்குமார், அதே போன்று அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா, அதே போன்று சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கேகாலே விடஸ்கர தோட்டம் ராமையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி அரியமாலா, விமல், ராஜேஷ், கமல், சந்தோஷ், கிஷான், புவிந்தா மற்றும் அனுஷா, ஜெனிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மயிலமாவிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமலையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நேற்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடிய என்னுடைய அன்பு நண்பர் கிஷான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பதுளை பசறையில இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவருக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை கிஷான் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொன்னங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கெண்டி பன்விலையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதே போல தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112-77-5003, அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உத்தியோகபுரமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நடத்தும் ஒழிக்கவிருக்கும் பாடல் தீபாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.